கேட்ட பாடலை பாடியவர்கள் கே ஜே ஏசுதாஸ் பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் பெண் ஜென்மம். அடுத்து சரணமையப்பா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1390 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் சித்திரை மாதம் 25 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 8 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரளமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: பழிக்கு அஞ்சி பகுத்து உண்கிற வாழ்க்கை அமைந்துவிட்டால் அதில் எவ்வித குறையும் எப்போதும் ஏற்படாது. குறள் எண் 44 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: பழி அஞ்சி பார்த்தும் உடைத்தாய் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல்.
0: பழிக்கு அஞ்சி பகுத்து உண்கிற வாழ்க்கை அமைந்துவிட்டால் அதில் எவ்வித குறைவும் எப்போதும் ஏற்படாது. குறள் எண் 44 அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: நேர்களை இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதுன்னு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7:00 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சி, 7:45 இன்றைய தினம். இன்று உலக செஞ்சிலுவை தினம். இன்று காலை 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி நிகழ்ச்சி வலம் வரும். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். இன்று காலை 9:02 வலம் வரும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள். இதை பற்றி தான் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதை நேர்விருப்ப பாடல், முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஸ்வமித்வா ஸ்கீம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சியில் மருதாணியும் மலரும் நினைவுகளும், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தலசிமியா தின சிறப்புரை, வழங்குபவர் குருதி ஏற்றத்துறை பேராசிரியர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தித்திக்கும் கரும்பின் திகட்டாத நன்மை.

0: பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1.55 குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தெலுங்கானாவின் மீன் வடிவ கட்டிடம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி, 7:00 திரை இசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 சுகமான ராகங்கள், 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குவோர் வண்ணார்பேட்டை எஸ்எஸ் குமார் குழுவினர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் குருவை போற்றும் கைவல்ய நவநீதம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran.
2: Union Home Minister Amit Shah will arrive in Kolkata today. He is scheduled to attend a meeting with the newly elected BJP MLAs, during which the party's legislative leader will be selected. The new Chief Minister of the State and the Council of Ministers will be sworn in tomorrow on the birth anniversary of Kavi Guru Rabindranath Tagore. Meanwhile, preparations are underway for the swearing-in ceremony at the Brigade Parade Ground in Kolkata. Necessary administrative meetings are being held and tight security arrangements are being put in place for the occasion. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, senior BJP leaders and chief ministers from other states are expected to attend the oath-taking ceremony. President of Vietnam Tho Lam has emphasized that India and Vietnam together have a significant opportunity to play a pivotal role in the global supply chain in today's changing world order. Addressing the India-Vietnam Business Forum in Mumbai, Mr. Lam highlighted that the current global scenario is indeed a challenge, but also an opportunity to elevate cooperation between India and Vietnam to a new level. Speaking on the occasion, Maharashtra Chief Minister Devendra Fadnavis asserted that entrepreneurs, investors and professionals from the technology and manufacturing sectors in countries like India and Vietnam will shape the future of Asia. India and Vietnam have discussed to deepen cooperation in emerging technologies, innovation, research and startup ecosystems. Minister of State for Science and Technology, Jitendra Singh, held bilateral talks with his Vietnamese counterpart, Dr. Vu Hai Hoa, in New Delhi yesterday. During the discussions, both sides exchanged views on cooperation in artificial intelligence missions, cybersecurity frameworks, innovation ecosystems and technology transfer initiatives. The meeting also reviewed ongoing academic and institutional engagements between the two countries, including collaborations involving research institutions, innovation hubs and technology incubation platforms. Addressing the meeting, Dr. Singh said that the comprehensive strategic partnership between the two countries has gained new momentum over the last decade. He said that around 10 researchers from Vietnam have availed fellowships under the India-ASEAN Research and Training Fellowship Program. Foreign Secretary Vikram Misri took part in a trilateral meeting between India, France and United Arab Emirates in Abu Dhabi yesterday, along with Reem Al-Hashmi, Minister of State and Special Envoy for India, and Martin Bryans, Secretary General of the Ministry for Europe and Foreign Affairs of France. The Ministry of External Affairs said the three countries agreed to strengthen their partnership and work on a roadmap with clear timelines. During the visit, Mr. Misri also met Khaldun Al Mubarak, Managing Director and Chief Executive Officer, Mubadala Investment Company, to discuss investment cooperation. Saudi Arabia suspended U.S. military access to its bases and airspace, forcing President Donald Trump to abruptly abandon his plan to escort ships through the Strait of Hormuz, the two U.S. officials have confirmed. The move marks a significant setback for Washington's Gulf strategy.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:11. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. பிறருக்கு நன்மையும் ஆறுதலும் அளிக்கின்ற செயல்களில் மட்டும் ஈடுபடுவோம். ஈகை இன்பமே மேலான இன்பமாகும். கொடுத்து மகிழ்பவர்கள் இப்பிறப்பிலும் மறுமையிலும் நல்வாழ்வு பெறுகிறார்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில்.

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. மற்றவர்களின் குறைகளை பொறுத்து கொள்பவர் கடவுளுக்கு இனிமை சேர்ப்பவராக விளங்குகிறார். வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை கொள்பவரே சிறந்த பக்தனாகிறார். மன தூய்மையுடன் வாழும் மனிதர்கள் இறைவன் அருளால் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

அன்பின் சிகரம் என்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு. நேர்மை, உண்மை, பக்தி, ஒழுக்கம், மன தூய்மை ஆகிய நற்குணங்களால் வாழ்க்கை தரம் மேம்படும். நல்ல உணவுகளால் உடல் பலம் பெறுவது போல நல்லவர்களின் நட்பால் நம் மனநலம் காக்கப்படும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே. வீரமணி அவர்களின் குரலில்.

இசையோடு இறைவன் துதி கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தின் கதவுகளை திறந்துவிடும். சில நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசிரியராக இருந்து மனிதரின் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கின்றது. முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்வோம். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் இறைவன் அவரை விடுவிக்கிறார். நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 இன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விதை உறக்கம் என்பது விதை முளைப்பதற்கு சாதகமான சூழ்நிலை இருந்தும் விதைகள் முளைப்பதில் தாமதம் ஏற்படுவது ஆகும். செடியில் விதை முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே விதை உறக்கம் தூண்டப்படும் நிகழ்வு முதல் நிலை விதை உறக்கம் ஆகும். இது விதையின் கடின உரை காரணமாக விதை உறக்கம் தூண்டப்படுதலை குறிக்கிறது. உதாரணமாக பயிர் வகை பயிரான உளுந்தில் கடின விதை உரை காரணமாக நீர் உறிஞ்சுதல் தற்காலிகமாக தடுக்கப்பட்டு முளைப்பு திறன் தாமதப்படுகிறது. கொத்தமல்லி விதை உரையில் உள்ள கௌமாரின் அமிலம் விதை உறக்கத்தை தூண்டுகிறது. சூரியகாந்தி விதை உரையில் உள்ள ஹைட்ரோசைனிக் அமிலம் மூலம் விதை உறக்கம் தூண்டப்படுகிறது. நெல் மற்றும் பருத்தி விதைகளில் அப்சிசிக் அமிலம் உருவாவதால் விதை உறக்கம் தூண்டப்படுகிறது. விதைகளுக்கு போதிய அளவு ஈர பதம், ஒளிச்செறிவு, வெப்பநிலை மற்றும் ஆக்சிஜன் கிடைக்காத காரணங்களால் விதை உறக்கம் தூண்டப்படுவது இரண்டாம் நிலை விதை உறக்கம் ஆகும். விதை உறக்கத்தை தடுப்பதற்கு நன்கு முதிர்ச்சி பெற்ற விதைகளை விதைத்தலுக்கு பயன்படுத்த வேண்டும். அறுவடைக்கு பின்பு உடனடியாக விதைகளை பயன்படுத்தாமல் சிறிது காலம் சேமித்து வைத்து பின்பு பயன்படுத்துவதால் விதை உறக்கத்தை தடுத்து முளைப்பு திறனை அதிகரிக்கலாம். பாகல் விதைகளில் கடினமான விதை உறையின் காரணமாக விதை உறக்கம் ஏற்படுகிறது. இதனை தடுக்க 2:1 என்ற விகிதத்தில் மணலுடன் விதையை சேர்த்து 5 முதல் 10 நிமிடங்கள் உரசுவதால் விதை உரை மென்மையாகி முளைப்பு திறன் தூண்டப்படுகிறது. பருத்தியில் விதை உறக்கத்தை தடுத்து முளைப்பு திறனை தூண்டுவதற்கு எத்திரல் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தலாம். பருவத்திற்கு ஏற்றாற்போல் பயிர்களை தேர்வு செய்து விதைக்கும் போது விதை உறக்கம் களையப்பட்டு முளைப்பு திறன் தூண்டப்படுகிறது. எனவே விதையின் தரத்தை அறிந்து விதைப்பதன் மூலம் முளைப்பு திறனை அதிகரித்து அதிக மகசூல் ஈட்டலாம். தற்போது நிலவும் கோடை காலத்தில் வேம்பு மற்றும் புங்கன் மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. எனவே இது தேனீக்களுக்கு உகந்த காலமாக உள்ளது. வேளாண் பெருமக்கள் தங்கள் தோட்டங்களில் தேனி பெட்டியை வைப்பதால் செலவின்றி இந்த மரங்களிலிருந்து இயற்கையாக தேன் சேகரிக்கலாம். மேலும் தேனீக்கள் மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதால் வயலில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களின் விளைச்சலும் 25% வரை அதிகரித்து நல்ல மகசூல் ஈட்டலாம். 1 ஏக்கருக்கு 4 தேனி பெட்டி என்ற அளவில் வைக்க வேண்டும். இந்த பருவத்தில் தேனி பெட்டிகளை வைப்பதால் அவற்றை மேலாண்மை செய்வது மிகவும் எளிது.
0: சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க.

0: இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 76 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரமெல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மெல்லிய தென்றல் காற்றாக கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 57% முதல் 86% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ். வரவிருக்கும் நாட்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஆமணக்கில் கழுத்தல்கள் நோயை தடுக்க சரியான வடிகால் அமைக்கவும். கழுத்தல்கள் நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் கட்டுப்படுத்த 2.5 கிராம் காப்பராக்சி குளோரைடை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மழைக்கு பிறகு மண்ணை நனைக்க வேண்டும். நிலவும் மேகமூட்டமான சூழல் பருத்தியில் பூ மற்றும் சப்பைகள் உதிர்வதற்கு சாதகமானது. 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் பருத்தி பிளஸ் தெளிப்பதன் மூலம் பூ மற்றும் சப்பைகள் உதிர்வது குறையும். காய்கள் முழுமையாக வெடித்து சீரான அறுவடைக்கு வழிவகுக்கிறது.
0: அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 18 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக

குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 நேர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும், அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கூறினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும், மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும், எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ

தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணைய

0: மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் களக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது.

ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலையில் 6:55. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் காப்பது சுகம். இந்த உலகிற்கு ரொம்பவே ஆதாரமாக அமைகிறது நீர் தான். இத்தகைய நீர் நம்ம பூமிக்கு பல வழிகளில் கிடைச்சாலும் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த மழை நீர் தான். கடுமையான நீர் பற்றாக்குறையை சந்தித்து வர்ற இந்த நிலைமையில் சில இடங்களில் நீர் நிறைய இருந்தாலும் நீர் தேவை இருந்தாலும் சில இடங்களில் நீர் தேவை வந்து இருந்தாலும் நீர் இருக்கிறது இல்லை. அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையோட ஒரு கொடையாக இருக்கிற இந்த மழை நீரை நாம் எல்லாருமே சேர்த்து வைக்கிறதன் மூலமாக, சேமிக்கிறதன் மூலமாக தண்ணீர் பஞ்சத்திலிருந்து விடுபட முடியும். நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களுக்குமே ஆதாரமாக விளங்குறது நீர் தான். தாவரங்கள் தன்னோட உணவை உற்பத்தி செய்கிறதுக்கு, விலங்குகளும் பறவைகளும் தாகம் தணிக்கிறதுக்கு நீர் வந்து ஒரு இன்றியமையாததாக விளங்குது. இத்தகைய நீர் நம்ம பூமிக்கு பல வழிகளில் கிடைச்சாலும் இந்த மழை மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற நீர் தான் நம்மளோட பெரும்பாலான தேவைகளை பூர்த்தி செய்து, அதனால் இத்தகைய மழை நீரை நம்ம எல்லாருமே சேமித்து சிக்கனமாக நம்மளோட தேவைக்கு பயன்படுத்த வேண்டியது நம்ம எல்லாரோட தலையாய கடமைன்னே சொல்லலாம். வானிலிருந்து பொழிகிற இந்த மழையை சேகரித்து நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்குது. பண்டைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் மழை நீரை சேகரிக்கிறதுக்காக பெரிய அளவிலான அணைக்கட்டுகளையும் குளங்களையும் அமைச்சாங்க. அதோட மலைச்சரிவுகள்லையும் விழுற நீரை வயலிற்கு அனுப்புறதுக்காக படிக்கட்டு முறையிலான கால்வாய்களையும் உருளை வடிவில் நிலத்தடி நீரை சேமிக்கிற அமைப்புகளையும் அமைச்சிருந்தாங்க. இப்போது நீரை சேகரிக்கிறதுக்கு பல்வேறு நவீன முறைகள் பின்பற்றப்பட்டு வருது. நகர்ப்புறங்களில் முட்டை மாடிகளில் மழைநீர் தொட்டிகள் அமைச்சும், கட்டடக்கூரைகளிலிருந்து விழுற மழைநீரை நிலத்தடியில் தொட்டிகள் அமைச்சும் சேகரிக்கிற முறைகள் காணப்படுது. கிராமப்புறங்களில் கிணறுகள் மூலமாக, தூர்வாரப்பட்ட குளங்கள் மூலமும் மழைநீர் சேகரிக்கப்படுது. அதோட சில நாடுகள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆழ்துளை கிணறுகளை அமைச்சும் மழைநீரை பெரிய அளவில் சேமிக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் பெய்கிற மழையை கிட்டத்தட்ட 40% மழைநீர் ரொம்ப வீணாக கடலில் தான் சென்றடையுது. இந்த மழைநீரை சேமித்து வச்சாலே உலகத்தில் இருக்கிற தண்ணீர் பஞ்சம் முழிஞ்சிரும். மழையினால் கிடைக்கிற மிகுதி நீர் நிலத்தினால் உறிஞ்சப்படுது. ஆனால் இப்போ நாகரிக வேடமாக மாறிட்டதுனால திறந்த வழிகள் எல்லாமே வந்து சிமெண்ட் தளங்களாக மாற்றப்பட்டிருக்குது. இந்த சிமெண்ட் தளங்களான நிலத்தால் மழை நீரை உறிஞ்ச முடிகிறது கிடையாது. இதன் காரணமாக தான் நிலத்தடி நீரோட அளவு குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு மாற்று வழியாக கட்டிடத்தை சுற்றி உறிஞ்சு குழிகளை அமைக்கிறது அவசியமாக இருக்குது. மழையை இந்த உலகத்துக்கு வாரி வழங்குறதுல உயர் பங்கு வகிக்கிறது காடுகள் தான். அதனால் காடுகளை அழிச்சா மழை கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயமாயிரும். அதனால் காடுகளை பாதுகாக்கிறதும் மரங்களை இன்னும் நிறைய மரங்கள் உருவாக்குறது நடுறது வந்து நம்ம எல்லாரோட ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லா நாடுகள்லையும் மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுல ஆர்வம் கட்டிட்டு வரதையும், மழைநீர் சேகரிப்புல ஈடுபடுவோரை ஊக்குவிக்கிறதையும் பார்க்க முடியுது. மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது ஒரு பணி மட்டும் கிடையாது, மாறா எதிர்கால நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அரிய முதலீடு அப்படின்னே சொல்லலாம். கடுமையான நீர் பற்றாக்குறைய இந்த உலகம் எதிர்நோக்கி

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லிமக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும், கிடைச்ச இந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி. வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அடகாசமான படத்தெல்லாம் அடுத்தடுத்த அழகா அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். இதெல்லாம் கேட்ட தொகுத்து விளங்க வந்துட்டேன் அவங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேற்று நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. ஜோ திரைப்படத்திலிருந்து சித்து குமார் அவர்களுடைய இசையில் ஆனந்த் அரவிந்த் கிஷன் பாடியிருக்கிறாங்க விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகளுக்காக. பாடல் கேட்கலாம் ஜோ திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

ஜோ திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் காலையில் 7:05. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே பகுதியில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருடைய தமிழ் தொண்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆறுமுக நாவலர் அவர்களுடைய தமிழ் தொண்டை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஏட்டிலிருந்து அச்சுப்பதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிய செயல் கிடையாது. ஏட்டில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த பிழையும் இல்லாமல் அச்சில் பதிக்கிற அரிய பணியை மேற்கொண்ட பெரியவர்களாலேயே இன்றைக்கி தமிழ் இலக்கணங்களும் இலக்கியங்களும் நமக்கு கிடச்சிருக்குது. அத்தகைய அரிய பணியை ஆற்றிய முன்னோடிகளில் முதன்மையானவர் ஆறுமுக நாவலர். ஏட்டு சுவடியிலிருந்து பழந்தமிழ் நூல்களை மீட்டுக் கொடுத்த பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு ஆறுமுக நாவலர் சி வி தாமோதரம் பிள்ளை, உ வே சுவாமிநாத ஐயர், வையாபுரி பிள்ளை அப்படின்னு பெரிய பட்டியலையே சொல்லலாம். தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்த பெரும்பணிக்கு அடித்தளம் அமைத்தவர் ஆறுமுக நாவலர். சுற்றுச்சுவர் எழுப்பியவர் சி வி தாமோதரம் பிள்ளை, கூரை வைந்தவர் உ வே சுவாமிநாத ஐயர் அப்படின்னு திருவிக்க கூறியுள்ளது தமிழ் பதிப்பு வரலாற்றையே சுருக்கமாக காட்டுது. யாழ்ப்பாணம் நல்லூரில் கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மையார் தம்பதியருக்கு புதல்வனாக 1822 ஆண்டு டிசம்பர் 18 பிறந்தார் ஆறுமுக நாவலர். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் ஆறுமுகம் அப்படின்றதான். அவரோட தகப்பனார் கந்தப்பிள்ளை மட்டுமில்லாமல் பாட்டன், பரமநாதர், பூட்டன், இலங்கை காவலர் முதலியார் இவர்கள் எல்லாமே வந்து தமிழறிஞர்கள் தான். அதனால் 3 தலைமுறையினர் தமிழறிஞர்களாக விளங்கிய புகழ்மிக்க வழிமரபில் தோன்றிய ஆறுமுகம் கல்வி கேள்விகளில் தலை சிறந்து விளங்கியதுன்னு வியப்பு கிடையாது. எந்த இலக்கியத்தை பற்றியும் மடைத்திருந்த வெள்ளம் போல கருத்துக்களை பொழிஞ்சு தள்ளுறதை இவருடைய சொல்லாற்றலை பாராட்டி திருவாவடுதுறை அதனம் இவருக்கு நாவலர் அப்படின்ற பட்டத்தையும் வழங்கினாங்க. அதுக்கப்புறமா இவர் ஆறுமுக நாவலர் அப்படின்றே அழைக்கப்பட்டார். சிறப்புமிக்க புலவர்கள் கிட்ட படிச்சு இளமையிலேயே தமிழ்லையும் வடமொழியிலையும் நன்கு புலமை பெற்றார். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் ஆங்கில மொழியை கற்றதோட தம் பயின்ற அந்த கல்லூரியில் சில காலம் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆறுமுக நாவலர். தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கிற ஆசிரியராக பணிபுரிஞ்சார். இவரோட தமிழறிவையும் ஆங்கில புலமையும் கண்டு மகிழ்ந்த கல்லூரி அதிபர் பைபிளை தமிழில் மொழிபெயர்க்கிற தம்மோட பணிக்கு துணையாக தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. தமிழும் சைவமும் தம்மோட இரு கண்களாக போற்றிய ஆறுமுக நாவலர் தமிழில் பைபிள் மொழிபெயர்ப்பு பணியாற்றியது அவரோட புது நோக்கத்திற்கும் பெருந்தன்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குச்சு. ஏட்டுச்சுவடிகளை கண்டறிஞ்சு நூல்களில் பதிப்பிக்கிற பணியில் முனைஞ்சு பாடுபட்டார். இலக்கணம், சமய நூல்கள், காப்பியங்கள் அப்படின்னு பல வகையாக 44 நூல்களையும் பதிப்பிச்சார். இலக்கணம் தொடர்பாகவும் சைவ சமயத்திற்கு விளக்கமாகவும் 24 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. 16 நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. இவர் உரை எழுதிய நூல்களில் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வ முதலான சிறுவர் இலக்கியமும் அடங்கும். பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், திருமுருகாற்றுப்படை முதலான இலக்கியங்களுக்கு இவரோட உரை எளிமையாக

மக்கள் புரிஞ்சுக்கிற வகையில் இருக்கிற மாதிரி வழிவகுத்துச்சு. தமிழ் உரைநடை இவருக்கு இவருக்கு முன்னாடி ரொம்ப கடினமாக எழுதில புரிஞ்சுக்க இயலாத வகையில் அமைஞ்சிருந்துச்சு. ஆங்கிலத்தை போன்றே அரை புள்ளி, அதாவது கமா, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி அப்படின்னு நிறுத்தற்குறிகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினது ஆறுமுக நாவலர் அவர்கள் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. புதிதாக எழுத்தறிவு பெற்ற புத்தக வாசிப்பில் ஈடுபடுவோரை முன்னிலைப்படுத்தி இலக்கணத்தையும் சைவ சமயத்தையும் பற்றிய பல விளக்க நூல்களை எழுதிய சிறப்பு இவருக்கே உரியது. அதனால் இவரை தமிழ் உரைநடையோட தந்தை அப்படின்னு அறிஞர்கள் பாராட்டினாங்க. ஆறுமுக நாவலரை புதிய தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னும் தமிழறிஞர் மு வரதராசனார் போற்றியிருக்கிறாரு. சொற்பொழிவு துறையில் முன்னோடிகள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய வஉசி திருவிக்க இவங்களுக்கு நெடுநாட்கள் முன்னதாகவே இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் ஈடு இணையற்ற ஒரு சொற்பொழிவாளராக திகழ்ந்தாங்க. திகழ்ந்த பெருமை இந்த ஆறுமுக நாவலாருக்கே உரியது. ஆறுமுக நாவலரோட நினைவாக இளைஞரசா 1971 அக்டோபர் 29 நினைவு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டாங்க. ஆறுமுக நாவலரை செந்தமிழ பேணி வளர்த்த பெரும்புலவன் அப்படின்னு கவிமணி பாராட்டியிருக்கிறாங்க. நேர்களி, இன்னைக்கு தமிழே அமுதே பகுதியில் ஆறுமுக நாவலர் அவர்களுடைய தமிழ் தொண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: நிலைப்பந்தலை 102.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். ஜீவா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. டி இமான் இசையில் கார்த்திக் பவ்யா பாண்டிட் வந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினச்சிருக்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் விட்டு

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியில் நேரம் காலையில் 7:14. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947 மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNES இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள்

0: அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜய்குமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிகளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயது

0: பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1

நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மர்னி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:26 ஆகிட்டுருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் முதல் தகவலை என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே வந்து நிறைய 22 அரசு சிறப்பு பள்ளிகள் வந்து செயல்பட்டு வருது. இப்போ 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட குழந்தையோட திறமையை வளர்க்குறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. அரசு சிறப்பு பள்ளிகளில் சேர்க்கலாம், உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் விவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை பார்க்கலாம், அப்படி இல்லைனா கூடுதல் விவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் அவங்களுக்கான மேல்நிலை பள்ளி தர்மபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. உயர்நிலைப் பள்ளி சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. நடுநிலைப் பள்ளி செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதேபோல் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் அவங்களுக்கான மேல்நிலைப் பள்ளி திருவள்ளூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டத்திலையும், நடுநிலைப் பள்ளி சேலம், புதுக்கோட்டை, மதுரை மாவட்டத்திலையும், தொடக்கப்பள்ளி சிவகங்கை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி இடங்களிலையும் வந்து காணப்படுது. ஸோ இந்த வாய்ப்பை மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு. லாடம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். தரண்குமார் இசையில் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நெஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர்

நேர்கிலி நேரம் காலையில் 7:33 ஆகிட்டு நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும் 11 திங்கக்கிழமை இன்றைக்கி காலையில் 10 மாலை 5 வரைக்கும் பேட்டையில் இருக்கிற தொழிற்பயிற்சி நிலையத்தில் வச்சு பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வந்து நடக்கப் போகுது. இந்த முகாமில் 8, 10 மற்றும் 12 வகுப்பு ஐடிஐ பயிற்சி தேர்ச்சி பெற்றவங்க வந்து பயின்று தேர்ச்சி பெற்றவங்க பயிற்சியாளர்கள்

பொறியியல் பிரிவில் பட்டயம் மற்றும் பட்ட சான்றிதழ் பெற்ற இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் துறையை சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. தங்களோட நிறுவனங்களுக்கு தேவையான இளைஞர்கள் வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அதனால் இந்த தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்ய இதில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ், 10 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் அளவு புகைப்படத்தோடு வந்து இந்த தொழிற்பயிர் பழகுனர் பயிற்சி முகாமில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த தேசிய தொழிற் பழகுனர் சேர்க்கை முகாமில் கலந்துக்க இருக்கிற தொழில் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான தொழிற் பழகுனர்களை தேர்வு செய்ய மெயில் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து உங்களோட பங்கேற்பனை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின இன்னும் மேலும் தகவலுக்கு தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்குறாங்க, அதில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்திற்கு எதிரில் இயங்கக்கூடிய மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்திலையும் நேரில் போய் வந்து இதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான தொலைபேசி எண்களும் சொல்லிடுறேன், 0462-2342-2. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த தேசிய தொழிற் பழகுனர் பயிற்சி முகாம் பற்றின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பேட்டையில் வச்சு 11ஆம் தேதி நடக்கப் போகுது, காலையில் 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும். ஸோ அதனால் இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாருமே இந்த முகாமில் வந்து கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். திருட்டு பைலட் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு வித்யாசாகர் இசையில. பாவஜி வரிகளில் பாடல் கேட்கலாம். பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி.

நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:40 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அரசு மற்றும் அரசு உதவி பெற்ற பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 100% உயர்கல்வி பெறுறதை உறுதி செய்கிறது பொருட்டு மாணவர்களுக்கு வழிகாட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கிற உயர்கல்வி வழிகாட்டி மையம் வந்து செயல்பட்டு வருது. இன்றைக்கி தான் வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளிவர நிலையில், மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த உங்களோட சந்தேகங்களை உயர்கல்வி வழிகாட்டி மையத்திற்கு தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேர்லேயோ சென்று வழிகாட்டுதை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உயர்கல்வி பற்றின உங்களோட சந்தேகங்கள் எதுனாலும் இந்த வழிகாட்டி மையத்தில் வந்து வழிகாட்டி மையத்தில் செயல்பட்டுட்டு வர்ற அலுவலகத்தில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொலைபேசி மூலமாகவும் கேட்டுக்கலாம், இல்லை நேர்லேயும் வந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான தொலைபேசி எண்கள் 9500324417. நம்ம திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம், திருநெல்வேலி அரசினர் பொறியியல் கல்லூரியில் நிர்வாக கட்டத்தில் இயங்கக்கூடிய இந்த கணிப்பான் ஆய்வகம் மற்றும் ராணி அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இந்த இடங்கள்லேயும் வந்து உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யறதுக்காக அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முடிவு செஞ்சுருக்கிறாங்க. பொறியியல் தொடர்பான உயர்கல்வி பயில உதவிகள் தேவைப்படுற மாணவர்கள் இந்த மையத்தில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. கூடவே வந்து மாணவ மாணவியர்கள் எந்த ஒரு தனிநபர்கிட்டயோ முகவர்கள்கிட்டயோ பணம் மற்றும் உண்மை சான்றிதழ்களை கொடுத்து ஏமாற்றம் அடையாமல் வெளிப்போட இருங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ப்ளஸ் டூ முடிவுகள் தேர்வு முடிவுகள் வெளியாகிற நிலையில் இந்த உயர்கல்வி பற்றின வழிகாட்டுதல்கள் வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். அட்டுக்கத்தி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பந்தலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நிலைப்பன்மலை 102.6 நேரத்தில் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:46 ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதன்படி இன்றைய தினம் என்ன அப்படின்னா உலக செஞ்சிலுவை தினம். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தோட நிறுவனரும் அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவருமான ஹென்றி அவரை கௌரவிக்கிற வகையில் உலக செஞ்சிலுவை தினம் ஆண்டுதோறும் 8 கொண்டாடப்படுது. உலகெங்கிலும் இருக்கிற செஞ்சிலுவை மற்றும் செம்பறை அமைப்புகளோட மனிதாபிமான முயற்சிகளை அங்கீகரிக்கிறது தான் உலக செஞ்சிலுவை தினத்தோட நோக்கமாக இருக்குது. அவசர கால உதவி, பேரிடர் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு இதெல்லாம் வழங்குறதன் மூலமாக தேவை இருக்கிற மக்களுக்கு உதவுற செஞ்சிலுவை இயக்கத்தோட அர்ப்பணிப்பை கொண்டாடுது. இது பாகுபாடு இல்லாமல் தன்னார்வ அடிப்படையில் மனித குலத்திற்கு சேவை செய்கிற லட்சக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களோட பங்கை வந்து அங்கீகரிக்கிறது. 1859 நடந்த ஒரு போரில் கொடூரங்களை கண்டதுக்கின் விளைவாக ஹென்றி என்பவரால் செஞ்சிலுவை இயக்கம் நிறுவப்பட்டுச்சு. அந்த போரில் காயமடைந்தவங்களுக்கு உதவுற ஒரு தன்னார்வ படைய நிறுவனம் தான் ஹென்றி அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. 1863 சர்வதேச சமூகத்தோட சார்பில் ஹென்றி அவர்களால் செஞ்சிலுவை சங்கத்தோட கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் 8 ஹென்றி அவர்களுடைய பிறந்த நாளை கௌரவிக்கிற வகையில் உலக செஞ்சிலுவை தினம் கொண்டாடப்படுது. இதே போல் 1948 இது அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டுச்சு. மனிதாபிமானம் அடிப்படையில் சேவைகளை வழங்குற லட்சக்கணக்கான தன்னார்வலர்களையும் பணியாளர்களையும் அங்கீகரிக்கிற இந்த உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பறை தினத்தை நாம் கொண்டாடுறோம். 2026 கருப்பொருளான மனித நேயத்தை உயிர் போட வைத்திருத்தல், இதுதான் வந்து இந்த வருடத்திற்கான கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை பேரழிவுகள், போர் மற்றும் மருத்துவ அவசர நிலைகளுடன் விளைவாக அத்தியாவசிய ஆதரவை வழங்குற மக்களை அங்கீகரிக்கணும். அநீதி, நெருக்கடி அல்லது மோதல்களை எதிர்கொள்ளும் போது கருணை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை இது அனைவருக்குமே நினைவூட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. பல நாடுகளில் செஞ்சிலுவை சங்கங்கள் நிறுவப்பட்டிருக்குது.

அது மருத்துவ சேவைகளையும் வழங்கிட்டு வர்றாங்க, சுகாதார விழிப்புணர்வையும் ஊக்குவிக்கிறாங்க. ரத்த தானங்கள் செய்ய ஏற்பாடு செய்தல் மற்றும் மனித நல பிரச்சனைகள் மற்றும் இயற்கை பேரிடர்களுக்கு உதவுதல், இந்த மாதிரி நிறைய பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த அமைப்பு நெருக்கடி காலங்களில் முதல் பதிலளிப்பாளர்களில் ஒன்றாக வந்து திகழ்ந்துட்டு வர்றாங்க. திறமையான நிபுணர்கள் உலகளாவிய வலையமைப்பையும் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்திய செஞ்சிலுவை சங்கம் இந்தியாவோட பேரிடர் நிவாரணம், இரத்த தான முதலுதவி பயிற்சி மற்றும் பொது சுகாதார மேம்பாடு, இதில் எல்லாத்திலுமே ஒரு முக்கிய பங்களிப்பாளராக வழங்குறாங்க. மருத்துவ அவசர நிலைகள் மற்றும் இயற்கை பேரிடர்கள் தொடர்பான சேவைகளுக்கு விரைவாக பதிலளிக்கிற பொருட்டு இது தேசிய மற்றும் சர்வதேச கூட்டாளர்களோடு இணைஞ்சு செயல்பட்டு வர்றாங்க. உலக செஞ்சிலுவை தினத்தை

விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் தன்னார்வலர்களை பாராட்டுற நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து அடங்குது. மனிதாபிமான செயல்கள் குறித்து பொதுமக்களோட புரிதலை மேம்படுத்துறதன் மூலமாக தன்னார்வ சமூக ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது தான் இந்த நிகழ்வோட நோக்கமாக அமைஞ்சிருக்குது. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. அச்சம் என்பது மடமைடா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

நிலைப்பண்புலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் சொன்ன தகவலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் அவங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்குது. சென்னை 628 திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்கு. சென்னை 628 திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களை இணைஞ்சிருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:02 திரையருவி நிகழ்ச்சி வலம் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: உங்களுக்கு சமையான கியூட்டான ஹாப்பியான காலை வணக்கங்கள். நேரம் காலை 8:03 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்மலை 102.6 அட்டகாசமா கேட்டு ரசிக்க போறீங்க திரை அருவி. திரையரவி நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியா வந்துட்டேன். நானுங்கள் மீரா சிவபிரகாஷ். என் கூட சேர்ந்து நிகழ்ச்சி வழங்க வந்திருக்காங்க யாரு அப்படின்னா
1: நாங்க அஜய் வசந்தி பாலமுருகன்.
0: ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேரா?
0: செம்மையா ஹாப்பியா இருக்கேன். நம்ம திரையரவு நிகழ்ச்சியில இன்னைக்கு நேர்களை ரொம்ப நாள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திப்போம் இல்லையா?
1: ஆமா, எனக்கும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகளோட நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களும் அதே போலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா கண்டிப்பா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர்கள் அவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல அவங்களுக்காகவே பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா, அந்த பாடல்களை தான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: சூப்பர்.
0: நேர்களை திரையரவு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு நாங்கள் கேட்குற கேள்விக்கு பட்டு பட்டு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462-2561-3 மற்றும் அறியன் 0462-2561-3. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் பேச போகிறாங்க பேசிடலாமா?
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: தேவிஸ்ரீ பேசுகிறேன்.
0: தேவிஸ்ரீ அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திச்சது ரொம்ப
0: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: போடுங்க.
0: கண்டிப்பா கேளுங்க.

0: பாட்டு ஃபுல்லாவே தேவையில்லைங்க அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, படம் எல்லாம் ஓகே தான், என்ன பாட்டு அது?
1: பாட்டு பாத்துட்டேதான் இருந்தோம்.
0: பாத்துட்டேதான் இருந்தீங்களா? ஓகே, திருப்பி கேளுங்க.

0: அதை கண்டுபிடிச்சிங்களா தேவிஸ்ரீ?
1: ஐயோ கண்டுபிடிக்கவே தெரியல.
0: அதே தான் பாட்டில் தான் வந்துருச்சு, ஐ லைக் யூ ஐ லைக் யூ, அதே பாட்டு தாங்க. சூப்பராக கண்டுபிடிச்சிங்க தேவிஸ்ரீ. முதல்ல நேரம் வந்து அட்டகாசமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி
2: எனக்கு
0: தெரியும், இருந்தாலும் நேர்களுக்காக சொல்லிருங்க. மறக்க முடியும் சொல்லுங்க.
1: ரொம்ப சந்தோஷம் பாட்டி. இவ்வளவு காலகட்டமும் பெங்களூர் ஹைவேஸ்ல நீங்க தனியா பேச, நாங்க தனியா பாட்டு பாட, அது ஒரு நல்ல ஃபீலா தான் இருந்தது.
0: சூப்பர் சூப்பர்
1: சந்தோஷம். ஆஃப்டர் ஒரு 1.5 மந்த்ஸ் கழிச்சு மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. பேர் சொல்லிருங்களேன்
1: பாட்டுன்னு. சந்திரசேகர்,
0: உங்களுக்கான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
1: கண்டிப்பா கொடுங்க, கொடுங்க,
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? அதெல்லாம் சரி. என்ன படம்?
1: படம் வந்து
0: வந்து சந்திரசேகர், நன்றி. கபிலனுடைய பாடல் வரிகள் எனக்கு வாய்த்த அடிமைகள் படத்துல இருந்த ஜோனிதா காந்தி பாடிக்கிறாங்க. ஹரிச்சரனோட சேர்ந்து சந்தோஷோட இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. திரையரவை நிகழ்ச்சி அட்டகாசமாக ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன
1: மீரா? கண்டிப்பாக திரையரவு நிகழ்ச்சியில் நம்ம நேர்களும் அட்டகாசமாக பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அடுத்த நேயர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம். என்னாச்சு, சைலண்டாக இருக்காங்க, பேசலாம். அடுத்த நேர்கிட்ட வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க
2: சார்?
1: சண்முக சுந்தரமா?
2: மதுரை.
1: மதுரையில இருந்து. ஓகே ஓகே, நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, திரையரங்க நிகழ்ச்சியில உங்களுக்கு க்வெஸ்சன் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம் மேடம்,
1: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: கார்த்திக் அம்மன்.
0: கார்த்திக் இல்லை, இது வந்து அந்த ஆக்டர் அவங்க நடித்த படத்துல இருந்தே அவங்களே பாடியிருக்காங்க பாட்டு, அவங்களுக்காக அவங்களே பாட்டு பாடியிருக்காங்க.
1: என்ன படம் மேடம்?
0: என்ன படம் சொல்லணுமா? அப்ப கண்டுபிடிச்சிருவீங்களே நீங்க. சரி ஓகே, வசந்தி அவர்களுக்கு கொடுப்போமா? சரி, இது வந்து கந்தக்கோட்டை அப்படிங்கிற படம். விஷாலா?
2: விஷால் இல்லையே,
0: கந்தக்கோட்டை யார் படம்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? ஓகே சார், நம்ம அடுத்த நேற்று கேட்டுருமா? நன்றி நன்றி. ஆஹா, ரொம்ப க்வெஸ்சன் வந்து டஃப் ஆயிருச்சு நினைக்கிறேன். பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த நேரம் யார் சொல்ல போறாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. விஜயம்மா, பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? என்னம்மா திருப்பி கேக்குறீங்களா? கேளுங்க.
3: என் பேர் கேட்டதும் கண்ணங்கள் இரண்டும் சிவந்து போகவில்லை.
0: நேர்களையும் தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்ம வந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நியூஸ் கேட்டுட்டு வந்துட்டு தொடர்ந்து தெரியுற நிகழ்ச்சியில நடிகர்கள் அவங்களுக்காக பாடின பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஆயிடுச்சு, காலையில் 8:30 தொடர்கிறது கரவி நிகழ்ச்சியில். இன்னைக்கு நடிகர்கள் நடிகைகள் அவங்க நடித்த படத்தில் அவங்களுக்காகவே பாடிய பாடல்கள் தான் கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம திரையிற நிகழ்ச்சியில் அடுத்த நேர்கிட்ட பேசலாமா வசந்தி?
2: பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன், சொல்லுங்க சார், நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சாமியா, சூப்பரா இருக்கும். பாட்டு கொடுக்கலாமா? கேக்குறீங்களா?
3: கேக்குறோம்,
1: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா?
1: சாமி டூ படம், இன்னமும் வரும் ஃபர்ஸ்ட் வரி,
0: என்னமோ ஒன்று வரும் இன்னும் தெரியலையே. சரி ஓகே, யார் பாடினாங்க இந்த பாட்டு?
1: கீர்த்தி சுரேஷ்.
0: கீர்த்தி சுரேஷ் பாடின பாட்டு, அவங்களே வந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா? இது வந்து புது மெட்ரோ அதே தான் சார்.
2: சூப்பர்,
0: சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, நன்றி
1: நன்றி.
0: 8:31 நம்மோட பேச போற அடுத்த நேயர், வணக்கம. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், என்னாச்சு ஒரே சைலண்டா இருக்கிறாங்க. வணக்கம், காலை வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: ரொம்ப
0: சங்கடமா போச்சு இல்லையா? இப்ப நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் திரும்ப வந்தாச்சு, ஹாப்பியா இருக்கீங்கல்ல? கண்டுபிடிச்சீங்களா யார் பாடின பாட்டு, என்ன பாடம், என்ன
3: பாட்டு?
2: ஆமா,
0: தனுஷ் படம் தான். சூப்பரு,
3: தனுஷ் படம் படம்
0: ஞாபகம் வர மாட்டேங்க. ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? இது வந்து நம்பர் 1, 2, 3 எல்லாம் வருது இல்லையா, அதுல ஒரு ஒரு நம்பர் தான் அந்த படம். சொல்லுங்க, 3 சொல்லுங்களேன். 3 ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் தான். சரி, இந்த பாட்டு யார் பாடினாங்க, அந்த படத்துல யார்
3: ஹீரோயின்?
0: கண்டுபிடிக்க முடியாதுங்க, தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சரி ஓகே, நம்ம அடுத்த நேரக்கிட்ட கேட்கலாம். நன்றி
3: நன்றி
0: நன்றி. வசந்தி
2: சொல்லுங்க.
0: ஈஸியா தான் க்வெஸ்சன் கொடுத்துருந்தோம், இருந்தாலும் அவங்க சொல்லல, இருந்தாலும் நம்ம ஆன்சர் நம்மளே
2: சொல்லிடுறோம். கண்டுபிடிச்சேன், இதுக்கு மேல நான் என்ன கண்டுபிடிக்க அப்படின்னு கிளம்பிட்டாங்க.
0: ஆமா, இது வந்து ஸ்ருதிஹாசன் பாடின பாட்டு தான். இது கண்ணழகா அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க 3 படத்துல இருந்து. அந்த படத்துல அவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம திரையிற நிகழ்ச்சியிலே இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டு வந்துட்டே இருக்கவங்களுக்காக விவேகாவுடைய பாடல் வரிகளை சிலம்பரசன் பாடியிருக்காங்க, விவேக் மர்வினுடைய இசையில.

0: Thankful.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் சமய ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையிறவி நிகழ்ச்சி நேரமாயாச்சு 8:40. நம்ம திரையிறவி நிகழ்ச்சியில் நடிகர்கள் நடிகைகள் அவங்க திரைப்படத்தில் அவங்களுக்காகவே பாடிய பாடல்கள் தான் கேள்விகளாக கேட்டுட்டுருக்குறோம். பேசிடலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம். வணக்கம்.
1: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கம். யார் சொல்றீங்க?
1: சொல்றது சிதம்பரம் போனேரி சொல்லுங்க.
0: யாரு மாதிரி?
1: சிதம்பரம் போனேரியிலிருந்து சுமதிமா.
2: புவனகிரியிலிருந்து சுமதி.
1: ஆமாம்மா.
0: நலமா இருக்கீங்களா?
1: சிறப்பா இருக்கேன்.
0: சிறப்பாக இருக்கீங்க. சிறப்பா உங்களுக்கு கேள்வி கொடுக்க போறோம். கேக்குறீங்களா?
1: கொடுங்க, முயற்சி பண்ணுங்க.
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா சுமதி?
1: இது
0: இது அது இல்லை. எது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ம், அதிதி சங்கர் வந்து மாவீரன் படத்துக்காக இந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப ஹிட் அடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத நேர்களுக்கு கொடுத்துருவோம் முதல்ல, சரிங்களா? இந்த கேள்வி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் பண்ணியே பண்ண முடியாதுங்க. அப்படி ஒரு பாட்டு தான், அப்படி ஒரு சிங்கர் தான், அப்படி ஒரு நடிகை தான் அந்த பாட்டு. ஓகே, நேர்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. பாட்டு இப்ப கேட்கலாமா?

0: இந்த டராரா யாரு வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு நேர் யாரும் சொல்ல போறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: நன்றி. என்னதான் வந்து அவங்க பெரிய மெச்சூரிட்டியா பெரிய பொண்ணான கூட பேபி ஷாலினி அப்படின்னு பேராவே இருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நேர்களை இப்ப சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்தெல்லாம் பாடலை தொடர்ந்து நம்ம திரையிற நிகழ்ச்சியில வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப பாட்டு வந்துட்டே இருக்கு நமக்காகவே. அமரன் படத்துல இருந்து கார்த்திக் நேதாவுடைய பாடல் வரிகள்ல ஹரிகரன் ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமாரோடைய ஆட்டகாசமான சீலை

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் காலையில் 8:47 ஆகிட்டு நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. திரு இரவு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம திரு இரவு நிகழ்ச்சியில் நானும் மீறவும் பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா, நடிகர்கள் அவங்க நடித்த படத்துக்கு அவங்களே பாடல் பாடியிருப்பாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னு நேர்கள் ரொம்பவே ஆர்வமாக கண்டுபிடிச்சிட்ருக்கிறாங்க. ஆர்வமாக கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்த நேர் யார் பேசிடலாம்? வணக்கம், காலை வணக்கம். ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டாங்க. பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். ஓகே, என்ன ஆச்சு, எல்லாரும் சைலண்டாக இருக்கீங்க. நேர்களை பேசுங்க.
4: ஹலோ
3: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
5: உங்களுக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் இனிய உற்சாகம். மேடம்
3: புருஷோத்தமன் சார் அப்படின்னு மட்டும் புரியுது, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? வீரவனல்லிருந்து புருஷோத்தமன் சார். என்ன விட்டு விட்டு கேக்குது உங்க குரல் எங்களுக்கு.
5: சரி மேடம், சரி.
3: ஓகே, பாட்டு கேக்குறீங்களா?
5: சரிங்க மேடம்,
3: கேளுங்க. கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம்.

0: கண்டுபிடிச்சிங்களா புருஷ் உத்தம் சார்?
1: குரல் மாதிரி லைட்டா இருக்கு.
0: யார் குரல்?
1: அறிமுகப்படம்
0: அவருக்கு. அதனால உங்களுக்கு கெஸ் பண்ண முடியலையா? ஓகே சார், முயற்சி நல்லா பண்ணீங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது வடிவேல் சாரோடைய பாட்டுன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் அப்படி பக்குன்னு இருக்குது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பதில் நம்மளே சொல்லிடுவோம். இது வந்து காதலில் சொதப்புவது எப்படி அப்படிங்கிற படத்துல
2: சித்தார்த் அவர்களுடைய குரல் தான் வந்து
0: பார்வதி பார்வதின்னு சூப்பராக அந்த பாட்டை பாடிருப்பாரு சித்தார்த். இதோ நிறைய பாடல்கள் தமிழ் சினிமாவில் பாடியிருக்காங்க, இதுவும் அவருடைய ஃபேவரட்டான பாடல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. நேரில் இணைஞ்சிருக்கிறீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இடையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு உயரமான மரம், அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பறவை கூடு, ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி பறவை. அந்த கூட்டில் அது முட்டையிட்டு இருந்தது. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுவிட்டுது. அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா,

0: இருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி பறவை. அந்த கூட்டில் அது முட்டையிட்டு இருந்தது. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுவிட்டது. அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா, விளையாட்டாக ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சுருந்தது. குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது. கோழி வந்தது பார்த்தது, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல. தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடைகாத்துது. கொஞ்ச நாளில் குஞ்சுகள்லாம் பொறிச்சுது, எல்லாம் முட்டை விட்டு வெளியில் வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாகிட்டுது. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு, அந்த ஒன்று மட்டும் ராஜாளி ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது. தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம், இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல் குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது. அப்போது அண்ணாந்து பார்க்குது. வானத்தில் உயரத்தில் கூட்டமாக ராஜாளி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதே இது பார்க்குது. இதுக்கு மனசுக்குள்ளே ஏக்கமாக போச்சான். அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் கோபம் வந்து தான். ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்னையும் ஒரு ராஜாளியாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான். இது வேடிக்கையாக இருக்குல்ல. ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். நம்மால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால் வேலை செய்ய முடியுமா, பல மடங்கு வேகமாகவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல, அதுதான் கஷ்டம். நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான். ஏன் கோழியை கண்டா பயம்னா, அவனுக்கு மனசுக்குள்ளே தான் ஒரு புழுன்னு நினைப்பு. தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல, அதனால் கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் நடுங்கிடுவான். எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க, இவனை அழைச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார். ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி சரி இனிமே நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார். வீட்டுக்கு புறப்பட்டான். அப்போ சொன்னார், இதை பாருப்பா, நீ வீட்டுக்கு போகலாம், நேராக வீட்டுக்கு போ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் வந்து நீ ஒரு புழு கிடையாது, மனுஷன், தைரியமாக புறப்படு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு இவன் புறப்பட்டு போனான். பாதி வழி போயிருப்பான், லேசாக நிமிந்து பார்க்குறான், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தது. அவ்வளவுதான், இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது. திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்குது, அதான் பயமாக இருந்தது வந்துட்டேன். நான் டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது. அவர் சொன்னார், இதை பாருப்பா, நான் தான் சொன்னேனே, நீ ஒரு புழு இல்லை மனுஷன், இனிமேல் நீ புழு கிடையாது, நீ ஒரு மனுஷன், நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா. இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது? அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேரில் நேரம்
2: காலை 8:50.

0: ஐந்து நிமிடம் ஆயாச்சு. நம்ம திரையறிவு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில் நடிகர்கள் அவங்களுக்காகவே அவங்க திரைப்படங்களில் பாடிய பாடல்கள் தான் கேள்விகளை கேட்டிருந்தோம். அட்டகாசமாக நேர்கள் எல்லாம் முயற்சி பண்ணி சூப்பராக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு பேசின கண்டுபிடிச்ச முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். நான் உங்கள் மீரா சிவபிரகாஷ் மற்றும்
1: நான் உங்கள் அஜய் வசந்தி பாலமுருகன்.
0: நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. உமாதேவியோட பாடல் வரிகள்னா பிரதீப் குமார் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் இவங்களுடைய வாய்ஸில், கோவிந்த் வசந்தா அவங்களுடைய இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ப்ளூ ஸ்டார் படத்திற்காக பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனை தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இருக்கு. பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை தான் நீங்கள் என்னோட ஷேர் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1132.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி

ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

அன்பினர்களுக்கு மீண்டும் இனிமையான காலை வணக்கங்கள். நேரம் காலை 9:03 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது ஆனந்த பூங்காற்று. நம்ம நிலைப்பன்மலை 102.6 உங்கள் கருத்துக்களுக்கு மகுடம் சேர்க்கிற ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளுடைய துவக்கம் அப்படிங்கிறது இந்த காலை நேரம் அப்படிங்கிறது. அந்த ஃபுல் டேயோட எல்லா செயல்பாடுகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். பரபரப்பும் அவசரமும் நிறைஞ்ச இந்த மார்னிங் டைம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து பயனுள்ளதாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அதெல்லாம் பெரிய விஷயமாங்க. முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணலாம். அதுக்கு கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வந்து யாரெல்லாம் பேச போகிறீங்க, என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு பாடல் ஆனந்த பூங்காற்றே. இந்த படத்திலிருந்து ஹரிகரன், சுஜாதா மோகன் குரல்களில், தேவாவுடைய இசையெல்லாம் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் பாடலிதோ.

0: நேரம் காலை 9:11 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பரபரப்பான காலை பொழுது எப்படி வந்துட்டு நல்ல ஒரு பயனுள்ள விஷயமா மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்கள் என்னோட ஷேர் பண்ண போறீங்க. 9:12 யார் பேச போறாங்க? முதல் நேயர் வணக்கம். காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தேனி மாவட்டம் சின்னமுனு சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சசிகலாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேப்பா, தேங்க்யூப்பா.
0: ஓகேம்மா, சொல்லுங்க. பரபரப்பான காலை பொழுது எப்படி பயனுள்ளதா மாற்றலாம்?
1: நெல்லை பண்பலையில கேட்டாலே பரபரப்பு தானா சுத்திக்கிறோம்ப்பா.
0: அப்படி கடகடன்னு உற்சாக வேலையெல்லாம் முடிச்சிடலாம்.
1: காப்பீட்டு எதுவும் குடிக்காம ஒரு டம்ளர் தண்ணி இல்ல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா உடம்புல புத்துணர்ச்சி தானா வந்துடும். நேற்று நடந்த நினைக்காம சுறுசுறுப்போடு இன்றைய பணிகளை செய்ய என்ன செய்யணும்னா, ஒரு 5 நிமிஷம் மனசை ஒருமுகப்படுத்த தியானம்
0: இருக்குங்க. அதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, பழசு நேத்து நடந்ததெல்லாம் யாபகமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டுங்க. ஓகே, பேசலாமா? அடுத்த நேயர் யார் பேச போகிறாங்க? வணக்கம். காலை வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, பேசலாமா அடுத்த நேர்கிட்ட? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
0: தாமஸ் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க
0: ஜோரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
2: ஜோரா ஆனந்த பூங்காட்டுல ஆனந்தமா பேச வந்துட்டேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இப்பதான் வானொலிக்கு உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கு.
0: உயிர் கிடைச்சிருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோட சொல்லுங்க, பரபரப்பான காலை பொழுது எப்படி பயனுள்ளதா மாற்றலாம்?
2: பரபரப்பான காலை பொழுது முதல்ல முன் திட்டமிடணும்மா. முன் திட்டமிட்ட எந்த நேரத்துல காலை பொழுதுன்னு இல்ல, எந்த பொழுதையுமே நம்ம பரபரப்ப தவிர்க்கிறதுக்கு முன் திட்டமிடணும்.
0: கண்டிப்பா.
2: அதான் இப்ப நான் எங்களுக்கு எனக்கெல்லாம் இப்ப 67 வயதுன்னா 50 வயசுக்கு முன்னால யாருமே அதிகமா 9 மணிக்கே நிஸ்தரி செய்யாதவங்க இருக்க மாட்டாங்க. அதிகபட்சமானவர் சீக்கிரம் முன்தூங்கி முன்னெழுவாங்க. அதாவது அதுக்காக ரொம்ப நேரம் தூங்குவாங்கலாம் கிடையாது, எந்திரிக்கிறது சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. அப்படி சீக்கிரம் எந்திரிக்கும் போது அந்த பரபரப்பு கொஞ்சம் குறையும்ல?
0: கண்டிப்பா. நமக்கு டைம் நிறைய கிடைக்கும் போது
2: சீக்கிரம் தேவையில்லாம நேரத்தை வீணாக்கி நம்ம அந்த தொடுதிரை அல்லது மின்னணு சாதனங்களுக்கு அடிமையாயிருந்து நம்ம மின்னணு சாதனங்களோடு நம்ம அடிக்டா இல்லாம இருந்தா நம்ம பரபரப்பான காலை பொழுதை சிறப்பாக ஆக்கலாம்னு என்னுடைய கருத்து.
0: சூப்பர், அருமையான கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி சார், நன்றி. நம்ம நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். ஓகே, பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம், காலை வணக்கம். கோட்டிபன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கீங்க சார், சொல்லுங்க.
3: என்ன
0: பண்ணலாம் பரபரப்பான காலை பொழுதே?
3: பரபரப்பான நேரத்துல காலையில எழுந்ததும் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அப்படியே யோகம் ஒரு யோகம் பண்ணணும்.
0: சரி சரி,
3: பண்ணி அதுக்கு பிறகு நம்ம வந்து நம்ம வேலைகளை செஞ்சோம்னா சிறப்பா இருக்குமா?
0: சிறப்பா.

0: இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக
1: ஆமாம்
0: சூப்பராக
1: ஆமாம்
0: சொல்லிட்டீங்க.
1: ஆமாம் ஆமாம்
0: நன்றி
1: ஆமாம்
0: கோட்டியப்பன் சார், நன்றி இந்நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிம்மா, நன்றி.
0: நன்றி. நேரம் 9:15 ஆயிட்டிருக்கு. அனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. சுவர்ணமுகி திரைப்படத்திற்காக ஸ்வராஜ் அவங்களுடைய இசையில அருண்மொழி, சுவர்ணலதா குரல்கள் தான் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: என்றுடன் இசையின் இனிய முகவரி நம நிலைப்பன்மலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அனந்த பூங்காற்று 9:22 ஆயிட்டுருக்கு. பேசிட்டு இருக்கிறோம் பரபரப்பான காலை பொழுதை எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: சங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சங்கர் சார், சொல்லுங்க.
1: மாசக்கணக்காய்
0: போச்சு. ஓகே சொல்லுங்க.
1: காலைக்கு நேர பரபரப்புலாமா? நாங்க சின்ன பையங்களா இருக்கும்போது ரொம்ப பரபரப்பா இருந்தோம்.
0: சரி.
1: ஏன்னா அந்த ஊரிய நேரத்துல வேலை ஸ்டார்ட் பண்றது, ஊரிய நேரத்துல வேலையை எடுத்து வைக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் இருந்துச்சு.
0: சரி,
1: இப்ப அப்படிலாம் கிடையாது. அந்த பரபரப்பே குறைஞ்சு போச்சு.
0: பரபரப்பே இல்லங்கிறீங்க இப்ப?
1: இல்ல, அந்த 10 மணிக்கு மேலதான் பரபரப்பு ஆரம்பிக்குமா.
0: 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சிருது.
1: 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது. முன்னாடி 8 மணிக்கு ஆரம்பிச்சது, இப்ப 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆனா அது தொழில் பாக்குறதுக்கு அது நல்லா இல்லம்மா. அது அதிகாலையில இருந்துச்சு அந்த நீங்க சொன்ன பரபரப்போட தொழில் பார்த்தாதான் அந்த தொழில் நல்லா இருக்கும். 10 மணி 11 மணிக்கு தொழில் பார்க்கும்போது அந்த பரபரப்பே குறைஞ்சு போயிருக்கும்.
0: சரி, இப்ப 8 மணிக்கு நீங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பரபரப்பா இருக்கணும்னு என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க.
1: அம்மா, முதல்ல அதாவது ஊரிய நேரத்துல எந்திரிக்கணும், ஊரிய நேரத்துல தூங்கணும்.
0: அவ்வளவுதான், ஈஸியா சொல்லிட்டீங்க. சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிக்கணும்.
1: எந்திரிச்சாலே பரபரப்பு வந்துடும் அர்த்தம்.
0: சூப்பர் சங்க சார், அட்டகாசமா சொன்னீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். பரபரப்பான காலை பொழுதை எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். 9:23 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 04-22-1132 வணக்கம்.
2: மேடம் காலை பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலரப்பில இருந்து.
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: மூலரப்பில இருந்து ரவிக்குமுதா.
0: மூலக்கரைப்பட்டி. நன்றி நன்றி.
2: ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் போன மாதிரி இருக்கு.
0: ரெண்டு வருஷம் போன மாதிரி ஆயிடுச்சா?
2: மேடம்
0: ஓகே ஓகே, இப்ப சந்தோஷம் இல்லையா?
2: காலையில தான் 5:30 எந்திரும் மேடம்.
0: 5:30 எந்திரிங்க? சரி.
2: ஆமா, எந்திரிச்சு ரெகுலரா எந்திரிச்சு நம்ம பள்ளி கிழக்கு வச்சுட்டு டீ கடையில தான் போய் டீ குடிப்பேன். 6 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கான தேவையான பால் பூரா வாங்கிட்டு வந்துருவேன்.
0: சரி.
2: அடுத்தாப்புல என்ன, என்னோட வேலை என்ன, வீட்டை பூரா சுத்தம் பண்ணிட்டு கிளீனா அணிச்சு அவங்களுக்கு பொம்பளைகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிற பிள்ளைகளுக்கு துணி மணிக்கு நீங்களும் துவக்கணும்னா அந்த 7 மணிக்குள்ள துவைச்சிருவேன்.
0: 8:30
2: சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டுட்டு வேலைக்கு சுறுசுறுப்பா கிளம்பிடுவேன்.
0: என்னன்னு
2: கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த சுறுசுறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நண்பர்களோடய வந்துருவாங்க.
0: ஏன்னா அதிகாலையில எழுந்திருக்கிறது அப்படிங்கறது அந்த சுறுசுறுப்பை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருது.
2: மேடம், குடும்பத்தை நம்ம சந்தோஷப்படுத்தாலும் போராட எல்லா இடமே நமக்கு
0: சூப்பருங்க. இது இந்த விஷயத்த நான் வந்து இது பண்றேன், வீட்டுல எல்லாம் வேலையும் ஷேர் பண்ணி செய்வேன், குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறங்கிறதே வந்து அது பயனுள்ள விஷயம் தானே. சூப்பரா சொன்னீங்க சார், நன்றி. நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாரு, இங்கிருந்து பேச போறாங்க? பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம். காலை வணக்கம்.

0: நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே அது நல்லா தானேங்க இருக்கும். அந்த நாளே வந்து சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல போகிறாங்க? வணக்கம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: பேசுறது யாரு?
1: நாங்கள் களக்காட்டம்.
0: களக்காட்டில் இருந்து?
1: களக்காட்டிலிருந்து பேசுகிறேன்.
0: யார் பேசுகிறீங்கம்மா?
1: மாற்றலாம்
0: ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் தான் கலந்துக்க முடியும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. நீங்க நாளைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடல் கேட்கலாம். அழைத்ததற்கு நன்றி. ஆவணர்களே, இன்று காலை 10:02 மனம் விரும்பிதே நிகழ்ச்சி இருக்குது. 10:02 உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். 0462-22-56-1132 0462-22-56-1132 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நிகழ்ச்சி இணையம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க இங்கேருந்து?
2: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன் மனோகரன் சார், சொல்லுங்கள் சார்.
2: அதாவது காலை நேரத்தை வந்து நம்ம பரபரப்பா வந்து குறைக்கிறது வந்து எப்படின்னா, முத நாளே நம்ம வந்து திட்டம் போட்டு வச்சுக்கணும்.
0: திட்டம் போட்டு பிளான் பண்ணிடணும்.
2: பிளான் வேணும். அதாவது இந்த வாரத்துக்கு உண்டானது முத ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இப்ப திங்கக்கிழமையிலேருந்து என்னென்ன அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யலாம், இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் கொடுக்கலாம், மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆபீஸுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி,
0: ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
2: ஆமா, ஒரு பாப்பா ஒரு வாரத்துக்கு நம்ம பிளான் பண்றோம், நம்ம கவலையே இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னா, அது பெரியவங்க ஆபீஸ்க்கு போறவங்க வந்து இந்த புடவை தான் கட்டணும், இந்த பேண்ட் சட்டை தான் போடணும், எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கவலையே இல்லாம ஃப்ரீயா நம்ம ஜாலியா போயிட்டு வரலாங்கிறது நடக்கிறது.
0: சூப்பர் சூப்பர் சார், அட்டகாசமா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. 9:28 ஆயிட்டு இருக்கு. நம்ம மகிழ்ச்சியில இப்போ ஒரு சூப்பரான பாட்டு தான் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. 9:28 என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா, கபிலனுடைய பாடல் வரிகளை ஸ்ரீவர்தினி, சித்ரா சிவராமன், சங்கர் மகாதேவன் உங்களை சேர்ந்து பாடியிருக்காங்க. வித்யாசாகருடைய இசையில தான் தவசி படத்துக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த பூங்காற்று நிகழ்ச்சி 9 மணி 30 மூன்று மணித்தில் பரபரப்பான காலை பொழுது எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு தான் வழிமுறைகளை நேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். பேசலாம். அடுத்த நேயர் யார் இருந்து பேச போறாங்க? வணக்கம். காலை வணக்கம். வணக்கம்.
1: நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யார் இங்கிருந்து?
1: நான் திருப்பூர் மாநகர் நிறைய பாலத்திலிருந்து சேரங்க சார் பேசுகிறேன். இரு திங்களுக்கு பிறகு
0: திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க சார்?
1: சேரங்கசாமி என்று கூறின தகுதி.
0: ஓகே சார், சொல்லுங்க.
1: பிறகு பேசுகிறேன்.
0: ஆமா ஆமா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா?
1: நலமும் இருக்கேன். நிலைய தலைவர் நலமா இருக்க வாழ்த்துகிறேன்.
0: எல்லா நலமும் இருக்கும். நன்றி.
1: பண சூழ்நிலையில் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது எப்படி அப்படின்னு கேக்குறீங்க, அதான் தலைப்பு.
0: ஆமா ஆமா, அதேதான்.
1: ஆமா, இடத்தருமா மாறுங்க. அப்பார்ட்மெண்ட் அவங்க ஒரு மாறிங்க, கிராமத்துல ஒரு மாறிங்க, நகரப்பிறந்த ஒரு மாதிரி மாறுங்க.
0: சரி,
1: என்னுடைய இதை சொல்ற மாறுங்க. பொதுவா இப்ப எனக்கு வந்து ஆடு மாடல இருக்குதுங்க, சரியான பராமரிக்கு சரியா இருக்கு, பயனுள்ளதா இருக்குங்க.
0: சரிங்க,
1: வணிக தாண்டிங்க இருக்குங்க. பொதுவா சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க, சும்மாவே இருப்பாங்க. ஆனா பரவாயில்லன்னு சொல்லி அந்த குப்பை அடிச்சு கிடக்கும் ஜன்ல, மத்தெல்லாம் குப்பை அடிச்சு கிடக்குங்க, பயன் அதை தொடச்சது பண்ணலாம். பாத்தீங்கன்னா சின்ன உதாரணம் சொல்றேங்க, கேட் பாத்தீங்கன்னா முன்னாடி தொடக்கவே மாட்டாங்க, துரு போட்டு துரு போச்சு வீணா போயிருங்க, தொடச்சு வச்சு. அதுல வந்து பயணம் சின்ன சின்ன வேலையில பார்த்தாவே இதா இருக்குங்க. நிறைய சடிக்கிட்டே போலாங்க, ஒரு சோறு சவத்துக்கு ஒரு பணம் சவத்துக்கு ஒரு சோறு பதங்க மாதிரி சொல்லிட்டு போலாம்.
0: வீட்டை
1: பராமரிக்கணும் இருக்கும் அப்படிங்கறது என் தாலிமை கருத்து.
0: நன்றி நன்றி சார், நன்றி. எவ்வளோ வேலைகள் இருக்குது, குட்டி குட்டி வேலைகள், அதெல்லாம் செஞ்சாலே போதுமே காலை பொழுது அப்படிங்கிறது பயனுள்ளதாக மாறிடுமே அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேர் யார் பேச போகிறாங்க இங்கிருந்து? வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வாழ்வாரத்தி பிரபஸ்பிரணம். நலம் நலம்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கு.
0: சொல்லுங்க.
2: அதாவது முதல்ல பரபரப்பாக இருக்குன்னா நம்ம டென்ஷனை குறைக்கும்.
0: டென்ஷனை குறைக்கணும். லெஸ் டென்ஷன் மோர் வொர்க்.
2: உடனே எந்திரிச்ச உடனே பரபரப்பாவே நம்ம
0: எந்திரிக்கலாம்.
2: ஒரு அமைதியா எந்திரிக்கலாம்.
0: அமைதியா எந்திரிக்கணும்.
2: பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கும்போது நமக்கு அதிக டயங்கள் இருக்கும்,
0: நேரம் கிடைக்கிறது அப்படிங்கறதே ஒரு டென்ஷன் குறைக்கும் இல்லையா?
2: பாத்தீங்கனா அதிகாலையில எந்திரிச்சு எங்கயாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரமே போவாது. ஏன்னா என்ன, நான் ஒரு 10 மணி

0: நினைஞ்சா 8 மணி தான் ஆகுதா அப்படின்னு. அப்ப நமக்கு எவ்வளவு நேரங்கள் இருக்குன்னு பாருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அது போக பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து தள்ளி போடப்பா. சிலவங்க பாத்தீங்கன்னா காலையில செஞ்சுக்கலாம், செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடும் போது அது மொத்தமா சேரும் போது நமக்கு செய்யவும் முடியாது. அந்த பரபரப்பு அந்த நேரம் தான் வரும். அந்த பரபரப்பு வரும்போது பல்வேறு பிரச்சனைகளும்.
1: சூப்பர். அதனால பிளான் பண்ணி வந்து தள்ளி போடாம வேலைகளை செய்யறது அப்படிங்கிறது முக்கியம்.
0: அந்தந்த வேலையை அந்தந்த டயத்துல செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. காலையில என்ன சீக்கிரம் எந்திரிக்காம நம்ம பல் தேய்ச்சிக்கிட்டே சிலவங்க நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அதெல்லாம் டூ இன் ஒன்னு அப்படிமாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு?
1: சரி, ஆறாம் வரை நம்ம ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னா நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறது ரொம்ப நல்லது. அந்த
0: குறித்த நேரத்துல அந்தந்த வேலையை செஞ்சிட்டோம்னா நமக்கு நேரம் மிச்சம் இருக்கும். இந்த டென்ஷன் பரபரப்பு எதுவுமே இல்லாம நம்ம அழகா அமைதியா வாழலாம்.
1: சூப்பரா சொன்னீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துருக்கு.
0: நன்றி.
1: சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு எந்த எந்த விஷயங்களையும் எந்த வேலைகளையும் தள்ளி போடாமல் அப்படி பிளான் பண்ணபடி கரெக்டாக பண்ணோன்னா ஏங்கா டென்ஷன் வருது அப்படின்னு கேட்குறாங்க நீர்கள். பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிகள் வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் நம்மோட பேச போகிற அடுத்த நேர் யார் இங்கேருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம். காலை வணக்கம்.
2: ஓடிக்கிட்டே இருக்கும். அது போக சில தகவல்கள், முக்கியமான தகவல்கள், நல்ல அருமையான பாடல்கள், காலையிலே 4 தடவை நியூஸ் கேட்டுடலாம்.
1: ஆமா,
2: அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து காலையில வந்து பயனுள்ளதுன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்து படிக்க சொல்லணும். அதாவது மத்த நேரத்துல படிக்கிறத விட காலையில படிச்சா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உபயோகமா இருக்கும்.
1: கண்டிப்பா.
2: ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படிச்சா கூட போதும். முழுந்து மத்தியானம் சாயந்தரம் படிக்கிறத விட காலையில ஒரு 2 மணி நேரம் படிச்சா பயனுள்ளதா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க சார். நடராஜன் சார் நன்றி.
2: நன்றி
1: நன்றி நன்றி. ஆமாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் காலையில் படிக்கிறது வந்து அது ஒரு அது வேறு லெவல் அதுன்னு சொல்லலாம். நல்லா வந்து படிக்கிறது, ஒன்று 10 தடவை படிக்கிறதுக்கும் 1 தடவை படிக்கிறது காலையில் படிக்கிறதும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து மனசில் பதிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேர்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, பேசுங்க. 9:39 இப்போ ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். குசேலன் படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். பா விஜயின் பாடல் வரிகளில் ஹரிஹரன், சுஜாதா மோகன், பேபி ரஞ்சனி, பேபி பூஜா அவங்களாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நமநிலை பெண்மலை 102.6 அட்டகாசமான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆனந்த பூங்காற்று. 9:45 ஆயிட்டு இருக்கு. நம

0: இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு. நேர்கள் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பேசலாம். அடுத்த நேயர் யார் பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: சீக்கிரமே
0: பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள் என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மீராமா, நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். யார் பேசுறீங்க இங்கிருந்தே? கனகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஒரு
0: சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. சூப்பர் கனகம்மா. ஓகே ஓகே. நன்றிமா, நன்றி
2: நன்றி
0: நன்றி. சந்தோஷத்தையே வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது கேட்கும் போது காதல் அப்படி தேன் பாஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 9:47 ஆயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்துடுவோமா? சிவாஜி படத்துல தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் சின்மயி உதித் நாராயணன் பாடியிருக்காங்க. ஏரமானுடைய அட்டகாசமான இசையில பாட்டு இதோ.

0: நேர்களை நேரம் காலை 9:53 நிமிடம் ஆயாச்சு. பேசலாம் அடுத்த நேயர் யார் என்ன பேச போறாங்க, பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு பேசலாம். வணக்கம் காலை. வணக்கம். பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகளை சொல்றதுக்கு நேயர் வந்தாச்சு. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாயனார். மேடம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் மாரித்தாயம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். வெயில் தான் பயங்கரமா இருக்கு. ஒரு கொஞ்சம் மழை எல்லாம் இருந்தா அனுப்புங்களேன்.
0: அனுப்பி வைக்கிறேன். இப்ப மழை வரும் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: சரி மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: காலையில எந்திரிச்சோம்னா எப்படி?
0: பரபரப்பான காலை பொழுது இருக்குல்ல, அதை எப்படி வந்து பயனுள்ளதா மாற்றலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்.
1: காலையில எந்திரிச்ச உடனே டென்ஷன் ஆக கூடாது.
0: நோ டென்ஷன்.
1: ஆமா, அந்த வேலை கிடக்க இந்த வேலை கிடக்க காலையில கெட்டதே கெடுதல. அது நேற்று நடந்தது முந்தாந்து நடந்ததெல்லாம் அங்க மறந்துட்டு
0: ஃப்ரெஷ்ஷா
1: நல்ல வேலையை அமையணும். சாமி எல்லா சாமியும் கும்பிட்டு இன்னைக்கு நல்ல பொழுதா நல்லா இருக்கணும், நல்ல பொழுதா இருக்கணும், நல்ல வேலையை தொடங்கணும், நல்ல வேலை சுதாரிக்க முடியணும் அப்படின்னு சாமி மேல பாரம் போட்டு நல்லதா நடந்ததை நல்லதா நினைச்சுக்கிட்டு வேலை செஞ்ச நல்லாவே இருக்கும் மேடம். நன்றி மேடம்.
0: சூப்பர்மா. நன்றி நன்றி. எந்திரிக்கிறது பிளான் பண்ணுறதுலாம் எடுத்துங்க. முதல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு லைஃபை வந்து அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. நாம பேசலாம். அடுத்த நேயர் யார் பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: நான் வந்து காலையில 5 கிலோமீட்டருக்கு அங்க வயக்காடு இருக்கு. அங்க போய் தண்ணி பாய்ச்சிட்டு அழுக்கு துணி இருந்தா சோப்பு போட்டுட்டு வரும்போது காய்கறி
0: மாமலா.
2: அதான் மேடம்.
0: சூப்பர். காலையிலே எழுந்துச்சு போயிடுங்க, அதுதான் உங்களோட சீக்ரெட்.
2: ஆமா.
0: நன்றி நன்றி சார். நன்றி. நிறைய நேர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கீங்க, அதுக்கு டென்ஷனே இருக்காது, பரபரப்பான அந்த காலை டைம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைவான நேயர் யார் பேச போகிறாங்க? வணக்கம். ஓகே, 9:55 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி பரபரப்பான காலை பொழுதை எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு வழிமுறைகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லாருமே சூப்பராக கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாளோட தொடக்கம் அப்படிங்கிறது இந்த காலை பொழுது தான். அதை

எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த நாளுடைய சக்ஸஸே அமைஞ்சிருக்கு. பணியர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி சீக்கிரமே எழுக்கு, சீக்கிரமே தூங்கினு முன் தூங்கி முன் எழு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி பிளான் பண்ணி எல்லா விஷயம் பண்ணணும். எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருந்தோம் அப்படின்னாலே பரபரப்பான காலை பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் கார்த்திக், சார்லி, மனோரமா அவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பரத்வாஜோடைய இசையில் தான் பாடல். பூவேலியிலிருந்து கேட்க போகிறோம். நேர்களை பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கீங்க. 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து மனமிருமிதை நிகழ்ச்சி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். இதுவரை ஆனந்த பொங்காற்றி நிகழ்ச்சியை உங்களுக்காக மகிழ்ச்சியை வழங்கிட்டு இருந்தேன். நான் உங்கள் மீரா சிவபிரகாஷ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம்

நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை அறிவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில் 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போகிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன்னா உங்கள் அர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-156-1132 அப்படின்ற எங்களுக்கு அழைக்கலாம். நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், நீண்ட நாளைக்கு பிறகு உங்களிடம் பேசுகிறேன். மகிழ்ச்சி மேடம், முகவர் ஜோதி பேசுறேன் மேடம்.
1: முகவர் ஜோதி எப்படி இருக்கீங்க? எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசினதுல.
2: நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு?
2: சிம்மராசி படத்துல இருந்து கும்பகோணம் சந்தையில் பார்த்து என்ன பெண் தானோ.
1: கண்டிப்பா கொடுத்துடலாமா இந்த பாடல் உங்களுக்காக. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேரம் 10:04 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் வரப்போது முகவூர்லேருந்து பேசின ஜோதி அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சுஜாதா பாடியிருக்கிறாங்க. எஸ்ஐ ராஜ்குமார் இசையில் இந்த பாடல். கேட்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கேள்வி பதில்கள் வந்து ஆரம்பம் ஆயிருச்சு. ஸோ வந்து உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். உலக புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது? உலக புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டதை தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பான்மலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: சிம்மராசி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு வந்தோம். நேரம் காலையில் 10:10 ஆகிட்டு இருக்கு. நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி, மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க, நம்ம கேள்வி கேட்டதுக்கான பதில் அவங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன், ஒடையாம்பிலிருந்து.
0: சொல்லுங்கம்மா, ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேம்மா. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் என்ன பாடலை வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு உன்னை கூட என்னை தருவேன் படத்துல இருந்து உன்னை கூட என்னை தருவேன் அந்த சாங்
0: பாடல் கண்டிப்பா வழங்கிடலாமா? நிகழ்ச்சியில ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், பதில் தெரிஞ்சதா? உலக புகழ் பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: பீசா நகர்.
0: சரியான பதில்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி, நன்றி.
0: மனம் பெறுவதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம், மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுருக்கிறோம்.

அது கூடவே கேள்வி பதில்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் உலக புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் வந்து இங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இத்தாலி நாட்டில் இருக்கிற பைசா அப்படிங்கிற நகரில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. 1173 ஆண்டு வந்து இந்த கட்டடம் வந்து கட்டத் தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு மென்மையான மணலில் வந்து அடித்தளம் அமைக்கப்பட்டனால கட்டுமானத்துடன் அந்த டயத்திலே வந்து சாய்ந்த நிலையில் கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா இது ஒரு உலக அதிசயமாக அறியப்படுது. இப்போ வந்து இந்த கோபுரம் 4 டிகிரி சாய்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10:11 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பான் வலை 102.6 மனம் விரும்பதி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். இதே போல உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 எண்களில் பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, மேரிகோம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? மேரிகோம் அவர்கள் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பந்தலை 102.6 மனம் விரும்புதே.

0: என்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில 10:17 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு கேள்வி பதில்களுக்கான பதிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க
1: இன்னைக்கு?
0: கண்டிப்பா வழங்கிடலாமா. பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா, மேரிக்கும் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருந்தோம். சரியான பதில்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உடையாமொழியிலேருந்து பேசின பத்மா வந்து சரியான பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடலும் வந்து நம்ம ஒலிபரப்ப இருக்கிறோம். ஜெமினி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சாதனா சர்கம் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். 10:18 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 அப்படின்ற எண்களில். இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் கேட்டுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள செயற்கைக்கோள் ஏவுதளம், ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள செயற்கைக்கோள் ஏவுதளம் இது. அதை வந்து இதுக்கான பதிலை வந்து யோசிச்சே இந்த பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

0: நேர்களை நேரம் காலையில் 10:24 ஆகிட்டிருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதோடு அழகான கேள்வி பதில்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கேள்விக்கான பதில்களையும் நேர்களை அருமையாகவே கண்டுபிடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததான் நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம், சுரண்டையிலேருந்து பாப்பா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு இன்னைக்கு மனோநிதி அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே அந்த சாங் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், பதில் தெரிஞ்சதா?
1: பதில் எனக்கு தெரியலையே, நீங்க ஆப்ஷன் கொடுக்குறீங்களா?
0: அதாவது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற செயற்கைக்கோள் ஏவுதளம் என்ன ஏவுதளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது ஊர் பேர் தெரியுமா? ரொம்ப ஈஸியானது தான்.
1: எனக்கு தெரியல,
0: நம்ம ஸ்கூல் டைம்லலாம் வந்து படிச்சிருப்போம்.
1: தெரிஞ்சது, இதுக்கு தெரியல எனக்கு.
0: அப்படியா? அப்ப நான் வேற கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? ராகுல் டிராவிட் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? சூப்பர்மா, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. 10:25 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 நேரத்தில் கேட்டு இருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். மனுநிதி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டே நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதிலை யோசிச்சே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதே நிகழ்ச்சி.

0: 10:32 ஆகிட்டு நல்லிப்பன்மலை 102.6 நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க மனம் விரும்பதி நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தேனிலாம் சொன்னது. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அதாவது கரிசல் காட்டுல இருந்து ஏதாவது பாடுங்க.
0: சரிம்மா, கொடுத்துடலாமா? பாடல் கொடுத்துடலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற செயற்கை கோள் ஏவுதளம்
1: ஸ்ரீஹரி கோட்டான்னு நினைக்கிறேன்.
0: ஸ்ரீஹரி கோட்டால தான் அமைஞ்சிருக்குது. ரொம்ப நன்றி, பதில் வந்து சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றிப்பா, நன்றிப்பா.
0: ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற செயற்கைக்கோள் ஏவுதளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டால தான் அமைஞ்சிருக்குது. அதோட பெயர் என்ன அப்படின்னா, சதீஷ் தவான் விண்வெளி மையம் தான் அமைஞ்சிருக்குதுங்க. மனம் விருதை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462 2561 1333 அப்படின்ட்டு எங்களுக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். கரிசக்காட்டு பூவே திரைப்படத்தில் இருந்து உன்னை கிருஷ்ணன் பவதானி அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நெல்லி பண்பலை 102.6 நேரில் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:40 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த நேர் யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்க, நம்ம கேள்விக்கான பதிலை வந்து சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் வசந்தி பாலமுருகனுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மீண்டும் மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
0: சொல்லுங்க சார், உங்க மனம் விரும்புற பாடல் என்னன்னு சொல்லுங்க, ஒலிபரப்பலாம்.
1: விக்ரம் படத்துல இருந்துமா, மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும் வா, அந்த பாட்டை அனைவருக்காக போடுங்கம்மா. சூப்பரான பாட்டு, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. வாய்ப்புக்கு நன்றி சகோதரி. ஒரு கேள்வியை கேட்டீங்க.
0: ஆமா, கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். பதில் தெரிஞ்சுதான்.
1: ஜனவரி 12.
0: சரியான பதில் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: சிவகாந்தி பாலமுருகன் அவர்களே.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்பிய நிகழ்ச்சி. இப்ப பாடல் கேட்க போறோம். விக்ரம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சாத்தூர்ல இருந்து பேசினா தங்கவேல் அவங்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களுடைய குரல்ல தான் பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்கு முன்னாடி அடுத்ததா உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உலகின் மிகப்பெரிய தீவு எது? உலகின் மிகப்பெரிய தீவு எது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லி நேரம் காலையில் 10:47 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரிலிருந்து கணேசன்.
0: சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: நான் பாடும் பாட்டு அதில் வந்து தேவன் கோவில்ங்கிற பாட்டு மேடம்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், உலகின் மிகப்பெரிய தீவு எது? அழைக்கலாம். இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உலக அமைதிக்கான நாள் என்று கொண்டாடப்படுகிறது. உலக அமைதிக்கான நாள் என்று கொண்டாடப்படுகிறது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதே நிகழ்ச்சி.

0: நேர்லை நேரம் காலையில் 10:53 ஆயாச்சு. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நெஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். அதே போல் அவங்க நம்ம கேள்விக்கான பதிலையும் சொல்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்தோஷம். மேலகரம் ஜெயக் மருந்து.
0: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது நம்ம 102.6.
0: சூப்பர் சூப்பர். பாடல் கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், உலக அமைதி நாள். இருந்தாலும் பரவாயில்ல சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: தென்காசி மேலகரத்திலிருந்து பேசின ஜெயக்குமார் அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அழகி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம், கார்த்திக் பவதாரணி அவர்களுடைய குரல்ல. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, உலக அமைதி நாள் செப்டம்பர் 21 தான் வந்து கொண்டாடப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் முகவூர் ஜோதி, உடையாமொழி சுதா, உடையாமொழி பத்மா, சுரண்டையிலிருந்து பாப்பா, தேனி ஸ்வர்ணலதா, சாத்தூர்லேருந்து தங்கவேல், நாங்குநேரியிலேருந்து கணேசன், மேலகரத்துலேருந்து ஜெயக்குமார் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும், கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு செய்ய எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். பாடல் கேட்கலாம். அழகி திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 11 செய்தி சுருக்கம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சி வலம் வர காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் நெல்லை பண்பலை 102.6.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அசாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன்

மூன்றாவது இடத்தில் உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் மூன்று இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆன்மநேயர்களுக்கு மீண்டும் இனிமையான முற்பகல் வணக்கங்கள். நேர்களே, நேரம் முற்பகல் 11:03 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில் பயனுள்ள உள்ளூர் தகவல்களோட சூப்பரான பாடல்களும் திட்டம் பற்றிய தகவல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஸ்வமித்வா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறேங்க. அதாவது கிராமங்களில் சொத்து விவகாரங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வமித்வா திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்வமித்வா, அதாவது SVAMITVA அப்படின்னோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா, சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறதோடைய சுருக்கம் தான் இந்த ஸ்வமித்வா அப்படிங்கிறது. இந்த திட்டம் 2020 April 24 அறிமுகம் செய்யப்பட்டதுங்க. இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இப்போ வந்துட்டு சூப்பரான ஒரு பாட்டு, சுயம்பரம் திரைப்படத்திற்காக பழனி பாரதியின் பாடல் வரிகள் எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ உன்னிகிருஷ்ணன், சுஜாதா, சுவர்ணலதா சேர்ந்து பாடியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில்

0: பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் பிற்பகல் 11:12 ஆயிட்டிருக்கு. வெளிச்சம் நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சுவாமித்துவா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லேயும் ட்ரோன்கள் மூலமாக சொத்துக்களுக்கு எல்லை நிர்ணயம் செய்யப்படுதுங்க. நிர்ணயிக்கப்பட்ட எல்லை அடிப்படையில் சொத்து உரிமை ஆவணங்களும் மக்களுக்கு வழங்கப்படுது. இந்த சொத்து ஆவணங்கள் மூலமாக கிராமப்புற மக்கள் கடன் பெறுவதற்கும் இந்த சுவாமித்துவ திட்டம் உதவிகரமாக இருக்குது. முதல்கட்டமாக 2020 அக்டோபர் மாதம் மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி 6 மாநிலங்களில் இந்த சுவாமித்துவ திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் என்ன, என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு சூப்பரான ஒரு பாடல், பாளையத்தவன் திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகள்னு. ஸ்வனில் தான் அனுராதா ஸ்ரீராம், குரல்களில் இசை ராஜ்குமார், இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்கலாம்.

நேர்ல நேரம் 11:18 ஆயிட்டு இருக்கு. சூப்பரான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. சோயித்மா திட்டம் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்வமித்வா திட்டம் அப்படிங்கிறதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் நிலங்களுடைய உரிமையாளர்களுக்கு அதிகாரப்பூர்வ சொத்து அட்டைகள் வழங்குறது தான் இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கம். அதாவது ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாக இந்த கிராம நிலங்களை வந்து வரைபடமிட்டு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தகராறுகளை இதன் மூலமாக குறைக்கிறது நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராம மக்களுக்கு இந்த சொத்து உடைமைகள் மூலமாக இந்த ஆவணங்கள் மூலமாக அவங்களுக்கு வங்கி கடன் பெறுறதுக்கு உதவி செய்கிறதும் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துடைய நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்கு. இன்னும் தொடர்ந்து பேச போறோம் ஸ்வமித்வா திட்டம் பத்தி. இப்ப நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்கு சூப்பரான ஒரு பாடல், உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்ல தேவா இசையில தான் பாடல் கேட்க போறோம், சந்தோஷம் திரைப்படத்திற்காக.

நேர்கள் முற்பகல் 11:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. ஸ்வமித்வா திட்டம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்வமித்வா திட்டத்தில் வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா, சட்டப்பூர்வமான நிலங்களுக்கான உரிமை வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நில தகராறுகள் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வங்கி கடன் பெறதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்குது. கிராமத்துடைய வளர்ச்சிக்கு இது வந்து முக்கிய ஒரு காரணமாக இருக்குங்க. இன்னும் இந்த திட்டத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. பரம்பரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்களின் நேரம் 11:31 ஆயிடுச்சுக்கு. வெளிச்சம் நிகழ்ச்சியில் தான் நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு சுமைத்துவா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிருக்கோம். இதனோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராம நிலங்கள் எல்லாத்தையுமே துல்லியமாக அளவிடுறது தான் இதோடைய முக்கியமான சிறப்பம்சம். கிராம வீடுகள் நிலங்களுக்கு அதிகாரப்பூர்வமான சொத்து அட்டைகள் வந்து வழங்குறது, சொத்து உரிமை தொடர்பான சிக்கல்கள் வழக்குகள் எல்லாமே குறையுது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கிராமத்தில் ஒரு அமைதியான சூழல் உருவாகிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. டிஜிட்டல் வரைபடங்கள் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதால பதிவுகள் எல்லாம் வந்து ஈஸியாக பராமரிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதால இந்த திட்டத்தோட முக்கியமான சிறப்பம்சம் இதுதாங்க. கிராமப்புறங்களில் வெளிப்படையான நில நிர்வாகத்தை ஊக்குவிக்குது இதோடைய ஒரு சிறப்பம்சம். கிராம வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுறதுக்கு அரசு

அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா, முதல்ல கிராமம் குறிப்பிடப்பட்ட அந்த கிராமம் வந்து சுவாமித்வா திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உள்ளூர் கிராம நிர்வாக அலுவலகம் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரோன் சர்வே நடைபெறும் போது வீடு அல்லது நிலத்தோடைய விவரங்களை நம்ம சரியாக வந்து கொடுக்கணும். நிலத்தோட எல்லைகள் பற்றி தேவையான ஆவணங்கள் அல்லது ஆதாரங்களை வந்து சமர்ப்பிக்கலாம். சர்வே முடிஞ்ச பிறகு தயாரிக்கப்பட்ட சொத்து விவரங்களை சரி பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா சொத்து அட்டை வந்து வழங்கப்படும். இந்த சொத்து அட்டையை பயன்படுத்தி வங்கி கடன் குறை நம்ம பெற முடியும். இது நமக்கு ஒரு உரிமை ஆதாரமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நேர்களை இதுவரை வெளிச்சம் நிகழ்ச்சியில் சுமித்வா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வெளிச்ச நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தான் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். மனோ சித்ரா குரல்களில் தேவா இசையில் வள்ளல் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேரில் நேரம் 11:38 நம்மிடம் ஆயிட்டுருக்கு. வெளிச்சம் நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க பயனுள்ள பல உள்ளூர் தகவல்களை என்னோடு சேர்ந்து வழங்குறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க.
1: நாங்கள் அஜய், வசந்தி பாலமுருகன்.
0: வசந்தி, முதல் தகவல் என்ன வச்சிருக்கீங்க?
1: முதல் தகவல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹார்ட் ஆஃப் த நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு பிளஸ் டூ பொதுத் தேர்வு வந்து முடிவு வெளியாகி இருக்குது. இன்று காலை 9:30 வந்து வெளியாகி இருக்குது. கிட்டத்தட்ட 800,000 மாணவ மாணவிகள் வந்து இந்த தேர்வு எழுதியிருந்தாங்க. நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இணையதில் முகவரி கொடுத்துருக்குறாங்க, www.dge.tn.gov.in அப்படின்றதுலையும் பார்க்கலாம், tnresult.nic.in அப்படின்ற இணையதளத்துலையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சூப்பரான தகவல் சொல்லியிருக்கீங்க. அந்த மாணவர்கள் வந்து 12th எழுதிக்கிற மாணவர்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களுடைய ரிசல்ட் மார்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதோட இன்னொரு தகவல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இதமான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 நாட்களுக்கு வந்து பெய்யக்கூடும் இந்த கோடை மழை அப்படின்ற விஷயத்தை வந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன மாவட்டங்கள்னா, கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, இந்த மாதிரி 19 மாவட்டங்களில் வந்து மழை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 11, 12, 13 இந்த தேதிகளில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்யும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமாம், இது போலவே வந்து இந்த செய்தி இருக்கிறனால இன்னொரு ஒரு செய்தி வந்து இருக்குது. என்ன, குற்றாலம் அருவிகளில் வந்து மிதமான தண்ணீர் வரத்து இருக்குது. ஸோ மிதமான தண்ணீர் வரத்து இருந்தாலும் கூட நம்ம இப்போ களக்காடு தலையணையில் வந்து குறைஞ்ச நீர்வரத்து தான் இருக்குது அங்கேயும். ஆனாலும் வந்து சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு மலைப்பகுதியில் இருக்கிற இந்த தலையணை பச்சையாற்றில் நீர்வரத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிகள் செல்றதுக்கு வியாழக்கிழமையிலிருந்து தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரீ பிளான் வந்து பண்ணாமல் மற்ற இடங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு களக்காடு தலையணை வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது சுற்றுலா பயணிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: ஓகே, இந்த தகவல்கள் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய டூர் எல்லாம் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, வெற்றி கொடிக்கட்டு அந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். வைரமுத்தோட பாடல் வரிகளில் கிருஷ்ணராஜ் சங்கர் மகாதேவன் சேர்ந்து பாடியிருக்காங்க. தேவாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரலை நேரம் முற்பகல் 11:48 ஆயாச்சு. வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உள்ளூர் தகவல்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். வசந்தி, என்ன தகவல் வச்சிருக்கீங்க அடுத்து?
1: அடுத்ததான் வந்து இப்போ சங்கரன் கோவில் அரசு கல்லூரியில் மாணவர் சேர்க்கை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து நம்ம தமிழகம் ஃபுல்லாகவே இருக்கிற 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டு 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை வந்து ஏற்கனவே தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் சேரணும் அப்படின்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. www.tngasa.in அப்படின்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். சங்கரன் கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை வந்து உதவி மையத்தில் நேற்றிலிருந்து தொடங்கியாச்சு. இந்த மாணவர் சேர்க்கை நம்ம சங்கரன் கோவிலில் 29 வரைக்கும் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே போல் கடைநல்லூர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கை தொடங்கியாச்சு. கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டில் சேர விரும்புகிறவங்க வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கடைநல்லூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ், இளங்கலை ஆங்கிலம், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், இளங்கலை கணிதவியல், இளங்கலை கணினி அறிவியல் இந்த மாதிரி பாடப்பிரிவுகள் செயல்பட்டுருக்கு. இதில் சேர விரும்புகிறவங்க May 29 வரைக்கும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதித்திராவிடர் பழங்குடியின பிரிவை சேர்ந்த மாணவ மாணவிகள் விண்ணப்ப கட்டணமாக 2 ரூபாயும், மற்ற பிரிவை சேர்ந்த மாணவ மாணவிகள் 50 ரூபாய் வந்து கட்டணமாகவும் ஆன்லைனில் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க பிளஸ் டூவோட மாற்று சான்றிதழ் அதாவது டிசி, 10ஆம் வகுப்பு +1 +2 மதிப்பெண் சான்றிதழ், ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதோட விண்ணப்ப கட்டணம் கட்டுறதுக்கு தேவையான மின்னணு அட்டை, இது எல்லாத்தையும் வந்து உடன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரியை நான் சொல்லிடுறேன், www.tngasa.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். கடைநல்லூர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கை தொடங்கியாச்சு.
1: ஸோ இதுக்கான கடைசி தேதி வந்து இந்த மாதம் 29 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்லே மாணவர்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. சந்தித்த வேளை திரைப்படத்திற்காக சுஜாதா மோகன், உன்னை கிருஷ்ணன் குரல்களில் தேவா இசையில் தான் வைரமுத்துவின் பாடல் வரிகள் வந்துட்டே இருக்க பாட்டு.

0: நேர்களின் நேரம் 11:55 ஆயாச்சு. வெளிச்சம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான தகவல் என்ன வச்சுருக்கீங்க வசந்தி?
1: நிறைவான தகவல்கள் என்ன அப்படின்னா, நம்ம பேட்டையில் வந்து மே 11 இந்த மாதம் 11 பிரதம மந்திரி தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வர 11 காலையில் 10 மாலை 5 வரைக்கும் இந்த பிரதம மந்திரி தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்குது. இந்த முகாமில் 8, 10 மற்றும் 12 வகுப்பு ஐடிஐ பயின்று தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள், பொறியியல் பிரிவில் பட்டயம் மற்றும் பட்டச்சான்றிதழ் பெற்ற இளைஞர்கள் இளமண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் வர 11 காலையில் 10 வந்து நம்ம பேட்டையில் இருக்கிற அந்த நம்ம பேட்டையில் வந்து தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாமுக்கு வந்து மாணவ மாணவிகள் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தகவல்
0: நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம பாளையங்கோட்டையில் மே 15, 16 செஸ் போட்டி வந்து நடக்க இருக்குங்க. இந்த செஸ் போட்டிகள் பங்கேற்க விரும்புகிறவங்க இந்த மாதம் 14 மாலை 6 தங்களுடைய பெயர்களை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பதிவாகக்கூடிய 100 மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவ மாணவியர்கள் வந்து பிறப்பு சான்று கட்டாயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 9443386751. திரும்ப சொல்கிறேன், 9443386751 அப்படிங்கிற இந்த கைபேசி எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, 100 மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே 15, 16. இந்த தகவலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடலும் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். நிறைவான பாடல் நமக்காக வந்துட்டே இருக்கு. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் வந்துட்டு பழனி பாரதியின் பாடல் வரிகள்னா இசை ராஜ்குமார் பாடல் பாடியிருக்காங்க. நிறைவான பாடல் கேட்கலாம்.

நேரம் 12 மணி. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில் மருதானியும் மலரும் நினைவுகளும். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றி கேட்டறியலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தலசீமியா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் குருதியேற்றுத்துறை பேராசிரியர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தித்திக்கும் கரும்பின் திகட்டாத நன்மைகள் பற்றி கேட்கலாம். 1:55 குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்னா நாராயணன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தெலுங்கானாவின் மீன் வடிவ கட்டிடம் பற்றிய தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம். சுமன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 சுகமான ராகங்கள், 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம். வழங்குவோர் வண்ணாரப்பேட்டை SS குமார் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இரவு 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். குருவை போற்றும் கைவல்விய நவநீதம் பற்றி கேட்கலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: 12:11 ஆயிட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் அட்டகாசமா தொடங்கியாச்சு. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: மீரா, நான் வரும்போது பார்த்தேன், என்ன ஆர்வம், வசந்தி கையில் என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க.
1: அது உங்க கையில மருதாணி வச்சிருந்தாங்க, எவ்வளவு அழகா பிடிச்சிருந்தது தெரியுமா?
0: அவங்க பாக்கும்போது கோன்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா என்னதான் கோன்ல வச்சிருந்தாலும் நம்ம அந்த காலத்துல அந்த மருதாணி இலைய அரைச்சு
1: அதுல கொஞ்சம் புளிய வச்சு அரைச்சு அப்படியே இந்த கையில வட்ட வட்டமா வச்சு அது விழாம பத்திரமா பாதுகாத்து அப்படியே அந்த மருதாணியை அடுத்த நாள் காலையில கழுவிட்டு பாக்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: ஆமா, என்னதான் அந்த மருதாணி கோன் வச்சு நம்ம நிறைய நிறைய டிசைன் டிசைனா வரைஞ்சாலும் அந்த மருதாணி அரைச்சு வைக்கிறது ஒரு தனி ஸ்பெஷல் தான் இல்லையா?
1: கண்டிப்பா அந்த மருதாணி வாசமாக அதை பார்க்கும்போது அதில் தேங்காய் எல்லாம் தடவிட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். எத்தனை பேர்கிட்ட காட்டுவோம்ல நம்ம, என் கையில் நல்ல மாதிரி

0: தண்ணி பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புளி வச்சு வைக்கிறது, ஒரு சிலர் வந்து அந்த சீனிப்பாக வைக்கிறது, இப்படி ஒவ்வொருத்தர் அதை சிவப்பாக பிடிக்கிறதுக்காக நிறைய டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க.
0: ஆமாம்,
1: ஸோ நமக்கு அந்த மருதாணின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய மலரும் நினைவுகள் தோன்றிக்கிட்டே இருக்கு இல்லையா?
0: ஆமாம், அந்த மலரும் நினைவுகளை தான் இன்றைக்கி தோழிகள் வந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. தோழிகளே, மருதாணியும் மலரும் நினைவுகளும் உடனே ஷேர் பண்ணுறதுக்கு வாங்க. கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு.
1: நம்ம தோழியும் ரெடியாக வந்துட்டாங்க, பேசிடுவோமா?
0: பேசலாமே.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். ஓ, தோழியோட இணைப்பு கிடைக்கல, பரவாயில்ல. இப்போ நம்ம பாடல் கேட்டு வந்துட்டு நம்ம தோழிகளோட பேசலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ராஜா கைய வச்சா திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: சிநேகிதே நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மருதாணியும் மலரும் நினைவுகளும் நம்ம தோழிகளோட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம். தோழி வந்துட்டாங்க, பேசிடலாமா மீரா?
1: பேசிடலாமே. வணக்கம்.
2: வணக்கம் மீரா, இருக்கீங்க? திவ்யா இருக்கீங்க?
1: நல்லா சூப்பரா இருக்கும், ஜோரா இருக்கும். யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
2: நினைவாயிருச்சு,
1: வந்து ஞாபகம் வந்துருச்சு, வேற என்ன ஞாபகம் வருது?
2: ஆமா, நாங்க வாடி வாடியா இலைய உருவி அரைச்சி ரெண்டு புளி வச்சு அரைப்போம்.
1: ரெண்டு புளி
2: தொகையே கையில பிடிச்சு பாருங்க, என் கைய பாருங்க, என் கைய பாருங்க, எல்லாரும் காட்டுவோம் நாங்க.
1: ஞாபகம் வந்துருச்சு எங்களுக்கும்,
2: எப்படி பிடிச்சிருக்கு, என் தங்கச்சி கை, எங்க தம்பி கை, எங்க அப்பாவுக்கு வச்சு விட்டுருவோம். எங்க அப்பா வேண்டாம்ல வேண்டாம்ல,
0: ஆனால் பிடிச்சு வச்சிடுறது.
1: சூப்பர் சாந்தியம்மா, நீ மலரும் நினைவுகள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். தோழியோட இணைப்பு கிடைக்கல, பரவாயில்ல. பொதுவாக நம்ம சாந்தி சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசில் வீட்டில் ஏதாவதும் பொதுவாக அந்த விசேஷ மாதிரியான நாட்களில் நம்ம ஊரில் திருவிழா நடக்குதோ இல்லை தீபாவளி பொங்கல் வருதோ, நம்ம உடனே எல்லோரும் என்ன பண்ணுறது என்னன்னா, அப்போ கையில் நம்ம நைட் நேரம் எல்லாருமே அந்த மருதாணி தான் வீட்டில்.
1: எப்படி ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதோ அதே மாதிரி முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. மருதாணி வச்சே தீரணும் ஃபங்க்ஷன் அப்படின்னா, அதுவும் உங்கள் சொன்ன மாதிரி புளி புளியாக வைப்போம். இந்த டீஃபால்ட்டான ஒரு டிசைன் இது, சுற்றி 5 புளி வச்சு நடுவில் ஒரு புளி வைக்கிறது டீஃபால்ட்டான ஒரு டிசைனாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் மலர் மினிவுகள் வந்துட்டே இருக்குது.
0: ஆமா, அந்த மருதாணியை அரைச்சு வைக்கிறது ஒரு தனி கொண்டாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தோழிகளே, நீங்களும் உங்களுடைய மருதாணியோட மலரும் நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அலையங்க 04-62-25-1-1-3 மற்றும் 04-62-25-1-1-3. நம்ம தோழிகள் கூட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நாங்க தோழிகள் கிட்ட அவங்களுடைய மருதாணியும் மலரும் நினைவுகளும் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா என்ன மேரா, நீங்க மருதாணி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே.
1: அதுக்கு சந்தோஷத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மருதாணியோட மலரும் நினைவுகள் ஒரு பக்கம் இருக்கு, அதை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கு.
0: என்ன சந்தோஷமான நியூஸ்?
1: சந்தோஷம் அப்படின்னா, நம்ம குக்கு நிகழ்ச்சியில பிற்பகல் 3-2 வந்து பாட்டு கேட்கலாம் இல்லையா?
0: ஆமா, நம்ம எப்பவுமே ஃபோன் பண்ணி பாட்டு கேட்போம். சரி,
1: ஆமா, அது ஒரு அதை பத்தின ஒரு விஷயம் தான், அதான் ஒரே ஹாப்பியா இருக்கு. போங்க,
0: அந்த என்ன ஹாப்பியான நியூஸ் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா தோழியும் வந்துட்டாங்க, பேசிடுவோமா? தோழி
1: பேசிட்டு அந்த ஹாப்பி நியூஸ் சொல்றேன். ஓகேவா?
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இனிப்புல வந்துட்டீங்க.
2: வசந்தாமா,
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? மருதாணியோட மலரும் நினைவுகளை சொல்லுங்க.
2: அதனால எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு வீடுதான். அப்ப வந்து பக்கத்து ஊர்ல போய் மண்ணு வெட்ட மண்ணு எடுத்துருவாங்க. அப்ப யாரும் போய் சேர்ந்து ஒரு அரை மருதாணி வந்துருவாங்க. மேடம் வந்து
1: இருந்தாலும் அந்த நினைவுகள் என்னைக்கு மாறாது இல்லையா? திரும்பவும் நமக்கு ஒரு விஷயம் வந்தாச்சு. என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்தாச்சு.
0: ஆஹா, உண்மையிலே ஒரு சந்தோஷமான நியூஸ் தான்.
1: ஆமா, வாட்ஸ்அப் வந்தாச்சு. அதனால நேர்கள் வந்து குக்கு நிகழ்ச்சிக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வந்து பாட்டு கேட்கலாம் அப்படிங்கறது அந்த ஹாப்பி நியூஸ். திவ்யா,
0: சரி, வாட்ஸ்அப் சொல்லிட்டீங்க, நாங்க எந்த நம்பர்ல பாட்டு கேட்கணும் அதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே.
1: ஆமா, ஆனா நேர்களே, அந்த பழைய நம்பர் எல்லாம் இல்ல, இப்ப புது ஒரு நம்பர் தான் வாட்ஸ்அப்புக்கு நாங்க வச்சிருக்கோம். அந்த நம்பரை நாங்க சொல்லிடுறோம். நம்பர் சொல்லிடலாமா?
0: ஆ, சொல்லுங்க.
1: நேர்களே, நோட் பண்ணிக்கோங்க. குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி பாட்டு கேட்கிற நிகழ்ச்சிகள்ல நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்றேன். 9443360794.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: 9443360794. இது கொஞ்சம் ஈஸியாக சொல்லுவோமே. 94 43 36 07 94.
0: ஆஹா, இப்படியும் வந்து அழகாக சொல்கிறாங்க. நம்ம அந்த வாட்ஸ்அப் வந்துருச்சு. ஸோ குக்கு நிகழ்ச்சி நம்ம பிற்பகல் 3-2 சரி, 8:05 ஒளிபரப்பாகக்கூடிய குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் இந்த நம்பரில் கேட்கலாம், மெசேஜ் பண்ணி. இப்போ நம்ம தோழிகள்கிட்ட பேசுகிறப்ப நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். இணைந்தே இருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
3: உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு

0: சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: என்ன திவ்யா, நிகழ்ச்சியில மருதாணி பாட்டா போட்டுட்டு இருந்தீங்க, திடீர் மயிலாஞ்சிக்கு போயிட்டீங்களா? என்ன விஷயம்?
0: இந்த மயிலாஞ்சி அப்படிங்கிற வார்த்தை கூட மருதாணியை தான் குறிக்குது.
1: ஓ அப்படியா?
0: அது நம்ம ஒரு பொருளுக்கு நிறைய பேர் நிறைய ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி மருதாணிய மயிலாஞ்சி அப்படின்னு வந்து நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த பாட்டு கூட மயிலாஞ்சின்னு வச்சுருக்கிறாங்க.
1: ஆமாம், அந்த மருதாணிக்குன்னு நிறைய பேர் கூட இருக்குல்ல.
0: ஆமாம், மருதோன்றி, ஐவனம், அளவனம், குறிஞ்சி, தொயில்னு பல பேர்.

0: மருதாணி நம்ம சொல்லுவோம். இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தோம்னா ஹென்னா மெஹந்தி அப்படின்லாம் வந்து சொல்லிப்பாங்க இல்லையா.
1: ஆமா ஆமா
0: நிகழ்ச்சியில் தோழியும் வந்துட்டாங்க, பேசிடலாமா அவங்ககிட்ட?
1: பேசலாம்.
0: ஓ, தோழியோட இணைப்பு கிடைக்கல, பரவாயில்ல. எல்லா தோழியும் நல்லா அவசர அவசரமாக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு லைன் தான் கிடைக்கல, பரவாயில்ல. தோழிகளை, உங்களுடைய மருதாணி மலரும் நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462-2526-1132 மற்றும் 0462-2526-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. மேரா, உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க உங்களுடைய மருதாணியோட நினைவுகள்.
1: இப்போ நேர் சொன்னாங்க இல்லையா வசந்தா, நம்ம மருதாணி வச்சுக்கோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தெரியுதோ இல்லையோ, நம்ம தூங்கின இந்த தலையணை போர்வை எல்லாத்துலேயும் இருக்கும் பாருங்க. இந்த மருதாணி கரை தோச்சா கூட போகாது. அந்த மாதிரி அந்த மருதாணி கரை அப்படிங்கிறது நம்ம மனசுலேருந்து மைண்ட்லேருந்து மறந்தால் கூட அதை பார்க்கும் போதெல்லாம் இது அன்னைக்கு மருதாணி வச்ச கரை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே ஞாபகம் இருக்கு இல்லையா.
0: அந்த மருதாணி ரெண்டு கையிலையும் வச்சு விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து எங்கேயாவது ஒரு சொறி எடுக்குது அரிப்படுத்துறது கூட புரிய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
1: அது இன்னொரு விஷயம் இருக்குது, மருதாணி ரெண்டு கையிலையும் வச்சுருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து ரொம்ப எப்போவுமே அம்மாலாம் பாசமாக சாப்பாடு ஊட்டி தான் விடுவாங்க. இருந்தாலும் இந்த மருதாணி வைக்கிற அன்னைக்கு மட்டும் ரொம்ப பாசமாக சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும்ல.
0: கண்டிப்பாக அம்மா அரைச்சி கொடுத்த அந்த மருதாணியும் சரி பாசமும் சரி யாராலையுமே மறக்க முடியாது. நேரம் பார்த்தீங்கன்னா 12:39 ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம தமிழில் செய்திகள் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
1: செய்திகள் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளை மலரும் மருதாணி நினைவுகளை நம்ம பேசலாம்.
0: கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக, தவேக, இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு. க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும்.
3: கடந்த ஆண்டு

0: பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18-40 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார்.

திரு டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பன்னிரண்டு மணி 12:50 மறுபடியும் சிநேகிதிய நிகழ்ச்சியோட தான் இணையம். உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில மருதாணியும் மலரும் நினைவுகளும் தோழியோட நினைவுகளை நம்ம கேட்டுட்டு இருந்தோம். மேரா கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க மருதாணி வைக்கும்போது அந்த தலவாணிலெல்லாம் பட்டிருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. பொதுவா நம்ம மருதாணியை வந்து பெண்கள் வந்து எல்லாரும் அழகுக்கு வைக்கிறோம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா?
2: அழகுக்கு அப்படிங்கிறத விட அதில் எவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா நம்ம அழகுக்கு இல்லை ஆரோக்கியத்துக்காகவே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா முன்னோர்கள் வந்து காலங்காலமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா?
1: ஆமாம்,
2: அந்த மாதிரி இதோடைய மருத்துவ நன்மைகளுக்காக தான் வந்து இந்த மருதாணியை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
1: சரி, தோழிட்டு பேசிடுவோமா? வணக்கம். தோழிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க, அவங்களோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. ஆமாம், மருதாணி வந்து இந்த உடல் சூட்டை குறைக்கும், குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா?
2: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கிறதுக்கு வந்து இந்த மருதாணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறது முதல் காரணம்.
1: ஆமாம், அதுவும் நம்ம கைகளில் மட்டும் இல்லை, நம்ம கால்லையும் வந்து மருதாணி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த கால்களில் வந்து நமக்கு அந்த நிறைய நரம்புகள் எல்லாமே காலில் தான் போகுது வைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் நல்ல குளுமைப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தோழியும் வந்துட்டாங்க, இப்போவாது பேசிடலாமா? வணக்கம்.
3: மகாலட்சுமி
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா?
1: சொல்லுங்க உங்களுடைய மருதாணி அனுபவங்கள். புரியல.
2: என்னமா
3: புதிய தம்பிக்கு வந்து இதுல வந்திருக்கேன்னு பேசலாம்ல?
2: இப்போ வந்துட்டீங்க நிகழ்ச்சிக்கு, சிநேகிதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், மருதாணியோட மலரும் நினைவுகள் எதிர் வச்சுருக்கீங்களா சொல்கிறதுக்கு?
3: எங்கள் வீட்டில் தொட்டியில் வளர்க்கவே செய்தோம்.
1: ஆ, அப்போ இதில் மருதாணி வைக்கணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும்.
3: ஆமாம், வாங்க.
2: எப்படி வசந்தா அக்கா சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து

0: ஒரு குட்டி சாக்கு நிறைய கொடுத்துருவீங்களா?
1: நாங்க முந்தி வந்து எப்ப மாதிரி திருவிழா அத்துதான் வைப்பாங்க, இப்ப அடிக்கடி நினைக்க வேறமெல்லாம் பறிச்சு
2: நன்றி. நம்ம மகாலட்சுமி சொன்ன மாதிரி நம்ம இந்த மருதாணி வைக்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். திருமணம் மாதிரியான முக்கிய அந்த வாழ்க்கை தருணம் இருக்கு இல்லையா, அதுல மருதாணிக்குன்னு ஒரு தனி இடமே உண்டு. நம்ம வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஹல்தி சிறுவாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணி வைக்கிறது ஒரு ஃபங்க்ஷனாவே, ஒரு சடங்காவே வந்து கொண்டாடுவாங்க.
0: மெஹந்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனையும் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தோட கலந்த ஒரு விஷயம் தான் இந்த மருதாணி.
2: மருதாணி வந்து மணப்பெண்

0: கலாச்சாரம், திருமணம் மாதிரியான முக்கிய அந்த வாழ்க்கை தருணம் இருக்கு இல்லையா, அதுல மருதாணிக்குன்னு ஒரு தனி இடமே உண்டு. நம்ம வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஹல்தி சிறுவாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணி வைக்கிறது ஒரு ஃபங்க்ஷனாவே, ஒரு சடங்காவே வந்து கொண்டாடுவாங்க.
1: ஆமா, மெஹந்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டே ஒரு பெரிய ஃபங்க்ஷனே செலிப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தோட கலந்த ஒரு விஷயம் தான் இந்த மருதாணி. ஆமா,
0: மருதாணி வந்து மணப்பெண் மட்டும் இல்லாம அந்த உற்றார் உறவினர் தோழிகள் எல்லாருமே கையில வந்து மருதாணி வச்சுப்பாங்க. இது வந்து பெண்கள் மட்டும் வைக்கிறது கிடையாது, ஆண்களுமே வைக்கலாம் தாராளமா. நீங்க சொன்னீங்கல்ல அந்த மருதாணியோட சிவப்பு நம்ம கையில வைக்கிறது, அந்த நிறம் வேணா போயிடலாம், அந்த வாசனை, அந்த அந்த நினைவுகள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து போகவே போகாது. கையில சிவந்த மருதாணி காலப்போக்கில் மறைஞ்சிடலாம், ஆனா அந்த நினைவுகள் என்னைக்குமே நமக்கு மறையாது இல்லையா.
1: கண்டிப்பா நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற தோழிகளுக்குமே இந்த மலரும் நினைவுகள் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். அதனால மருதாணி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு அப்படிங்கிறத உண்மை.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் நம்ம நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். ஏன்னா 12:54 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் சிநேகிதி நிகழ்ச்சியில் நம்ம மருதாணியும் மலரும் நினைவுகளும் தோழிகளோடு நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் எங்களுக்கு வந்து லைன் கிடைக்கல, லைன் கிடச்சி கட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற இன்னொரு நிகழ்ச்சி கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பேசின எல்லா தோழிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியை நம்ம செய்ய போகிறோம். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் மீரா மற்றும்
0: நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலுக்கு இரட்டையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது ஸ்நேகிதியே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வலியுறுத்துவதன் மூலம் சுகாதாரம் மற்றும் சாலைகள் போன்றவைகளை மேம்படுத்த இந்த நிதி செலவழிக்கப்படும். ஆரம்பத்தில் இத்திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அக்டோபர் 1994 இத்திட்டம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு எம்பியும் ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் செலவழிக்க உரிமையுண்டு. 2016 ஜூனில் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் வழிகாட்டுதல்கள் படி எம்பி லேட் நிதியானது ஸ்வச் பாரத் அபியான், அணுகக்கூடிய இந்தியா போன்ற திட்டங்களை செயல்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம். மாநிலம் முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்துவதற்கான பணிகளை தேர்ந்தெடுக்கலாம். எம்பிக்கள் மாநிலத்தில் இயற்கை பேரிடருக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலும், கடுமையான இயற்கை பேரிடர் அதாவது சுனாமி, பெரிய சூறாவளிகள் மற்றும் பூகம்பங்கள் ஏற்பட்டால் 1 கோடி ரூபாய் வரையிலும் செலவு செய்யலாம். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு எம்பிக்கும் வழங்கப்படும் நிதியானது 2011-12 ஆண்டுக்கு 5 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நிதியை வெளியிடாத பட்சத்தில் அது அடுத்த ஆண்டுக்கு கொண்டு செல்லப்படும். எம்பிக்கள் தங்கள் நிதியில் குறைந்தபட்சம் 15% மற்றும் 7.5% மதிப்பிலான பணியை முறையே பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் சொத்துக்களை உருவாக்க பரிந்துரைக்க வேண்டும். எம்பி லேட்ஸ்கான நிதியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துடன் அதிக நீடித்த சொத்துக்களை உருவாக்குவதற்கும் விளையாட்டு மேம்பாட்டுக்கான தேசிய திட்டத்துடனும் ஒருங்கிணைக்க முடியும். சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினரை கவனிக்கும் சங்கங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு தளர்வான மானியம் ₹1 கோடி வழங்கப்படும். இந்நிதியால் பயன்பெறும் முக்கிய முன்னுரிமை துறைகள் குடிநீர் வசதி, கல்வி, மின்சார வசதி, மரபுசாரா எரிசக்தி வளங்கள், சுகாதாரம்,

0: நீர்ப்பாசன வசதிகள், ரயில்வே, சாலைகள், பாதைகள் மற்றும் பாலங்கள், விளையாட்டு, விவசாயம் மற்றும் அது சார்ந்த செயல்பாடுகள், சுய உதவிக்குழு மேம்பாடு மற்றும் நகர்ப்புற மேம்பாடு ஆகியன. இந்நிதியில் அனுமதிக்கப்படும் மற்ற பணிகள் மூலோபாய இடங்களில் சிசிடிவி கேமரா வழங்குதல், பள்ளிகள் மருத்துவமனைகளில் பயோடைஜஸ்டர்ஸ் நிறுவுதல், விவசாயிகளுக்கு நிலையான எடையளவு இயந்திரங்களை வழங்குதல், பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவுதல், தங்குமிடங்கள் அமைத்தல் போன்றவை. அரசு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு முதல் தவணையாக திட்ட மதிப்பீட்டில் 75%, அரசு சாரா நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 60% வழங்கப்படும். 2 லட்சத்திற்கும் குறைவான சிறிய திட்டங்களுக்கு முழு தொகையும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படும். நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குதல், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அமரர் வாகனங்கள் போன்ற திட்டங்களை மாவட்ட அதிகாரிகளுக்கு சொந்தமான மற்றும் கட்டுப்படுத்தும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கணினி கல்வி அறிவை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மென்பொருளை வாங்குவதுடன் ஒரு பள்ளிக்கு 2 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் இந்த நிதி இப்போது அனுமதிக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டுத் திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi will visit Somnath Temple in Gujarat on the 11th of May to mark 75 years since the restored temple was inaugurated by India's first president, Rajendra Prasad, in 1951. The Prime Minister today wrote an article in a national daily paper and shared this information. In his article, he said it was a privilege for him to attend 2 important events related to Somnath within a few months. Earlier this year, Prime Minister Modi attended the Somnath Swabhiman Parv, which marked 1,000 years since the first attack on the temple. The Prime Minister called Somnath a symbol of India's civilizational strength and resilience. He said the temple's journey represents a movement from destruction to creation and shows how faith and culture can survive even after repeated attacks and hardships. The Prime Minister remembered the role of the Iron Man of India, Sardar Vallabhbhai Patel, in rebuilding the temple after independence. Mr. Modi said Patel had strongly believed that the reconstruction of Somnath was a national duty. The West Bengal BJP Legislature Party will meet in Kolkata this afternoon to elect its leader. The party's central observer and Union Home Minister Amit Shah will be present in the meeting. The BJP registered a historic victory in the just-held assembly elections, ending the TMC's 15-year rule in the state. The swearing-in ceremony of West Bengal's first BJP government will be held at Brigade Parade Ground in Kolkata tomorrow. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah, BJP President Nitin Naveen and Chief Ministers of all NDA-ruled states are expected to attend the swearing-in ceremony. Defence Research and Development Organisation DRDO and the Indian Air Force have successfully conducted the maiden flight trial of the Tactical Advanced Range Augmentation Tara weapon off the coast of Odisha yesterday. In a statement, the Defence Ministry said the modular range extension kit Tara is the country's first indigenous glide weapon system that converts unguided warheads into precision guided weapons. Defence Minister Rajnath Singh has congratulated DRDO, IAF, DCPP and the industry for the maiden flight trial. In a major boost to railway safety and modernization, Indian Railways has sanctioned expansion of the indigenous Kavach automatic train protection system across key routes of Northern Railway at a total cost of around 362 crore rupees. The sanctioned works include provision of Kavach over nearly 1,478 route kilometers, covering important sections of Firozpur and Jammu divisions. Kavach is India's indigenously developed automatic train protection system that helps prevent collisions by automatically applying brakes in case of unsafe movement. The technology also assists

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. நலம் தான நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் உலக தலசீமியா தின சிறப்புரை.
2: உலக தலசீமியா தின சிறப்புரை வழங்குபவர் குருதியேற்றத்துறை பேராசிரியர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள்.
3: இன்னைக்கு May 8, ஸோ வேர்ல்டு தலசீமியா டே. ஸோ தலசீமியா அப்படிங்கிற ஒரு இரத்த சோகை நோய், இதை பற்றி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தலசீமியா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த தலசீமியா நோயை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்ல்டு தலசீமியா டேங்கிறது ஒவ்வொரு வருடமும் May 8 அனுசரிச்சுட்டு வராங்க. இந்த தினத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலசீமியா அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தலசீமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலசீமியாங்கிறது ஒரு வகை இரத்த சோகை நோய். அதாவது இரத்தத்தில் வந்து சிவப்பு இரத்தணுக்கள் இருக்கும். இந்த சிவப்பு இரத்தணுக்கள் வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு வகை பிக்மெண்ட் இருக்கும். இந்த ஹீமோக்ளோபின் தான் வந்து நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு எடுத்துகிட்டு போகக்கூடிய புரோட்டீன். இந்த ஹீமோக்ளோபின் நுரையீரலிருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் ஆக்சிஜனை கொடுக்கும். இந்த ஹீமோக்ளோபின் பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா இதை தான் வந்து நம்ம இரத்த சோகைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த தலசீமியாவில் என்னாகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் புரதம் வந்து இதில் ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ இதனால் வந்து இப்போ அடல்ட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சாதாரணமாக பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினில் வந்து ஆல்ஃபா செயின் அப்படின்னு ரெண்டும் பீட்டா செயின் அப்படின்னு ரெண்டும், மொத்தம் 4 செயின்ஸ் இருக்கும். இதில் வந்து ஏதாவது பற்றாக்குறை இருந்தது, ஏதாவது ஒரு செயின் பாதிப்படைஞ்சிருச்சு இல்லை இல்லை அப்படின்னா அவங்களால சரியாக ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதனால் திசுக்களுக்கு வந்து சரியான ஆக்சிஜன் கிடைக்காம இது வந்து இரத்த சோகை நோயாக வரும். இந்த இரத்த சோகை நோய் இது பரம்பரையாக வரக்கூடிய நோய். மற்ற நீங்கள் சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், இப்போ இரும்புச்சத்து சாப்பிடலை, பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் சாப்பிட்லன்னா ஒரு இரத்த சோகை வரும்னு சொல்லுவோம். பட் இந்த தலசீமியா வந்து பார்த்திங்கன்னா

பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெனட்டிக், அதாவது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய். அதாவது அம்மா அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து 50% விட அதிகம். அதனால் இந்த தலசீமியாவுக்கு வந்து நம்ம நோயை வந்து கண்டறியணும். அப்போ இதில் வந்து என்ன மாதிரி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலசீமியாவில் வந்து ஆல்ஃபா தலசீமியா பீட்டா தலசீமியான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டில் வந்து இந்த பீட்டா தலசீமியா அப்படிங்கிறது ரொம்ப உலகளவில் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடியது, அதே மாதிரி நிறைய பேருக்கு நோய் இருக்கக்கூடியது. இந்த ஆல்ஃபா தலசீமியா பீட்டா தலசீமியா இதை தவிர மற்ற தலசீமியாஸும் இருக்குது. உலகத்திலே வந்து சில நாடுகள் இல்லை சில பகுதிகளில் மட்டும் காணப்படுது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா தலசீமியா வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடியது, காமனாக இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அதிகமான இரத்த சோகை வந்து டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறப்ப தான் இதை வந்து தலசீமியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இரத்த சோகை வந்து சாதாரணமாக கொஞ்சம் இரத்த சோகை இருக்கும், இவங்களுக்கு ரொம்ப அதிகமான இரத்த சோகை இருக்கும். ஒரு 6 கிராம் 7 கிராம் இவ்வளோ தான் ஹீமோக்ளோபின் இருக்கும். சாதாரணமாக இரும்புச்சத்து பி காம்ப்ளெக்ஸ்லாம் கொடுத்தோம்னா அது வந்து அதிகரிக்காது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த தலசீமியா அப்படிங்கிற நோய் இருக்கும். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாக இருக்கிறப்போ நம்ம உடம்புல வந்து ஃபீட்டல் ஹீமோக்ளோபின், அதாவது HbF சொல்லுவாங்க, ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு ஹீமோக்ளோபின் இருக்கும். பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் இது வந்து மாறி நமக்கு அடல் ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபின் ஏ அப்படிங்கிறது மாறும். கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருவில் 80% வந்து ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிறந்து 6 மாதத்துக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடல் ஹீமோக்ளோபின் கூடி அது 95%. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு அந்த மாதிரி கிட்ட பார்க்குறப்ப நல்லாவே தெரியும், 95% வந்து அடல் ஹீமோக்ளோபினாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் நமக்கு அந்த டைமில் பாதிப்பு தெரியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் வந்து வேறு, ஹீமோக்ளோபின் அந்த செயின்ஸ் மாறுதோ அவங்களுக்கு ரத்த சோகை வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிறக்கிறப்ப ரொம்ப இதாக தெரியாது, அதில் வந்து 6 மாதம் அந்த ஹீமோக்ளோபின் மாறுறப்ப இந்த பாதிப்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா தலசீமியாவில் வந்து நம்ம மேஜர் மைனர் இன்டர்மீடியா அப்படிங்கிறது சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே தான் ரொம்ப அதிகமான நோய் ரொம்ப தீவிரமான நோய் அதை வந்து மேஜர் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப மைல்டாக சும்மா பார்த்தோம்னா தெரியாது, அவங்களுக்கு எப்போ வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இல்லை இந்த கர்ப்ப காலத்தில் அந்த மாதிரி பார்க்குறப்ப மட்டும்தான் கண்டுபிடிக்கக்கூடியது மைனர், ரொம்ப மைல்டான டிசீஸ். இன்டர்மீடியா வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்டது, உடம்புல இரும்புச்சத்து குறையுது இந்த மாதிரி டைமில் இந்த இரத்த சோகை வந்து நோயை விட இது ரொம்ப கம்மியாக இருக்கே பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். பீட்டா தலசீமியா மேஜருங்கிறது தான் வந்து ரொம்ப பயப்படக்கூடியது. சரியான நேரத்தில் நமக்கு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலை, ரத்தம் வந்து ஏற்றலை அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து அந்த குழந்தைகளை வந்து ஒரு உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த பீட்டா தலசீமியா மேஜர்னு சொல்லுவோம். இப்போ வந்து குழந்தை வந்து 6 மாதத்தில் வந்து இந்த ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் அடல் ஹீமோக்ளோபினாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாற போகிற நேரத்தில் உடம்புக்கு வந்து அதிகமாக பிராணவாயு தேவைப்படும், ஏன்னா குழந்தைங்க வந்து வேகமாக வளருவாங்க. அப்போ இது சரியான ஆக்சிஜன் கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்கலன்னா என்னாகும், இரத்த அணுக்கள் வந்து அதிகமாக நம்ம போன் மேரோ எலும்பு மஜ்ஜை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் பாதிப்பாக இருக்கிறதுனால அது வந்து ரத்தத்தில் போய் கலக்கிறதுக்கு முன்னாடியே உடஞ்சி போயிடும். அதனால் என்னாகும்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான இரத்த சோகை இருக்கும். ஸோ இந்த எலும்பு மஜ்ஜைகள் எல்லாமே விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்னாகும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியாக வளர்ச்சி இருக்காது, அவங்களால் வேகமாக வளர முடியாது. போன் மேரோ வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டே போகிறதுனால அவங்களுக்கு முகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணில் மாதிரி முகம் அது வரும். ஸோ பல்லுலாம் வந்து முன்னாடி தள்ளிட்டு இருக்கிற மாதிரி அவங்களோட எலும்புகள் மண்டை ஓடு எலும்புகள் எல்லாமே கொஞ்சம் பெருசாகிடும், ஏன்னா அந்த போன் மேரோ வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அதெல்லாம் நிறையா இருக்கும். வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணீரல் வந்து ரொம்ப பெருசாகும், ஏன்னா மண்ணீரல் வந்து நமக்கு இந்த சிவப்பிரத்தணுக்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது. இப்போ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அடல் ஹீமோக்ளோபின் இருக்கக்கூடிய ஒரு சிவப்பிரத்தணுக்கள் வந்து 120 நாட்கள் இருக்கும் மேடம். இந்த 120 நாட்களில் இப்போ தலசீமியா கண்ட இரத்த அணுக்கள் பார்த்தீங்கன்னா 20 நாள்லேருந்து 30 நாள் தான் இருக்கும். அப்போ என்னாகும், எலும்பு மஜ்ஜை வேக வேகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி டேமேஜ் ஆகக்கூடிய அந்த இரத்த அணுக்களை மண்ணீரல் வந்து அது எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மண்ணீரலும் பெருசாயிரும், இது வந்து ஸ்ப்ளினோமெகலின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மண்ணீரலும் பெருசாகிட்டே இருக்கும். அப்போ இரத்த அணுக்கள் உற்பத்தியாக அங்கே போய் அழிய இப்படியே இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு தேவையான வளர்ச்சி வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறமா அவங்க வளர வளர என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய மண்டை ஓடுகள் வேகமாக வேலை செஞ்சிட்ருக்கும், மண்டை ஓட்டு எலும்புகள் பெருசாகிறது, தாடைகள் இதெல்லாமே இது பண்ணி போகிறப்ப அந்த பல்லுகள்லாம் முன்னாடி தள்ளி வந்துடும், அணில் பல் மாதிரி இருக்கும், வாய் வந்து மூடி இருக்க மாட்டாங்க, மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க. வளர வளர இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருக்கும், இவங்களுக்கு ரத்த சோகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரத்த சோகை இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக ரத்தம் ஏற்ற வேண்டியது இருக்கும். ஸோ ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்திலிருந்து 4 வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், இந்த பீட்டா தலசீமியா மேஜர் அப்படிங்கிற பொறுத்து. ஸோ ரத்தம் ஏற்றிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரத்தம் ஏற்றினா தான் அவங்களுக்கு நார்மல் வளர்ச்சி இருக்கும், ஏன்னா அப்போ தான் சரியாக ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த பிராணவாயு. இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சி இது குறைஞ்சி போயிடும், இந்த மாதிரி இது இருக்கும். போன் மேரெல்லாம் வந்து ரொம்ப இதாச்சுன்னா அந்த எலும்புகள் வீக் ஆயிடலாம், எலும்பு முறிவுகள் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்காமல் அந்த குழந்தைகள் வந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டாங்கன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனை தெரியும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரத்த சோகை வரப்பே கண்டுபிடிச்சு ஓகே இதுனா வந்து தலசீமியா தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரத்தம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா

இந்த மாதிரி வரதுகள் நிச்சயமாக தடுத்துடலாம். குழந்தைகள் வந்து சாதாரணமாகவே வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பி பாசிட்டிவாக இருக்காங்கன்னா உங்களுக்கு பி பாசிட்டிவ் ரத்தமே ஏற்றுவோம். பட் ரத்தம் ஏற்றுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஓ குரூப் இருக்கிறவங்க ஓ குரூப் மட்டும்தான் இருக்க முடியும். ஏபி குரூப் இருக்கிறவங்க ஏபி ஏபிஓ எல்லா ரத்தமே அவங்க வந்து உடம்பு ஏற்றுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க மேடம். இது வந்து நம்ம பரம்பரை நோயின்னு சொல்லிட்டோம், ஸோ ஜெனட்டிக் ப்ராப்ளம் சொல்லிட்டோம். அப்படிங்கிறப்ப வந்து இது அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி வந்து போகாமல் தடுக்கிறது, ஸோ நல்ல குழந்தைகளாக வளர வைக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து தலசீமியா மேஜரா மைனரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு இவங்களுக்கு அவங்க யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபேமிலியில் இந்த பீட்டா தலசீமியா இருக்குதா, அவங்களுக்கு அந்த நோய் இருக்கா, இல்லை கேரியராக இருக்காங்களா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு செக் பண்ணிக்கலாம் மேடம். அப்படி செக் பண்ணி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, ரெண்டு பேருக்குமே பீட்டா தலசீமியா மேஜர் இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பீட்டா தலசீமியா மேஜர் தான் இருக்கும். அப்போ என்ன செய்வோம், நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மேரிட்டல் அட்வைஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ உங்கள் பீட்டா தலசீமியா மேஜர் அவருக்கு வந்து கேரியராக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க கரு உண்டானதுக்கப்புறமா அந்த கருவுக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ கரு கொஞ்சம் வளர்ந்தோடனே அது திசு எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. முன்னாடி கோரியானிக் வில்ல சாம்பிளிங், ஆம்னியோசென்டசிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட திசுவே எடுக்காமல் அம்மாவோட ரத்தத்துலேருந்தே அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தையோட ரத்தம் அம்மாவோட ரத்தத்தில் கலந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து நார்மலாக இருக்குது, இல்லை பாதிப்பு ரொம்ப இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அந்த ஓகே எப்படி சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தையை நல்லா வளர வைக்கலாம் அப்படிங்கிறத முதலே டிசைட் பண்ணிக்கலாம். தலசீமியா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ரத்தம் ஏற்றுறதாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வளர வரைக்கும், சாதாரண டெவலப்மெண்ட் வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த ரத்தம் ஏற்றுட்டு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஜீன் தெரப்பி இல்லை ஸ்டெம்செல் டிரான்ஸ்பிளான்ட் இது பண்ணலாம். ஸோ ஸ்டெம்செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா அந்த நோய்க்கண்ட அந்த போன் மேரோ இருக்கக்கூடிய ஜீன்ஸை மாற்றிட்டு நல்ல ஜீன்ஸ் இருக்கிறவங்ககிட்டருந்து எடுத்து கொடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தா, அந்த ஸ்டெம்செல் வந்து நல்லபடியாக இவங்களுக்கு போயிட்டு பாதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபினை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஜீன் தெரப்பிங்கிறதும் இருக்குது. ஸோ ரெண்டு ட்ரக்ஸ் வந்து எப்படி அப்ரூவ்டாகவே இருக்குது. ஸோ அந்த மருந்துகள் கொடுக்குறப்ப என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த டேமேஜ் ஆன ஹீமோக்ளோபினை மட்டும் உற்பத்தி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு வைரஸ்க்குள்ளே இந்த நம்ம நல்ல ஜீன் எடுத்து உள்ளே கொடுத்துட்டோம்னா அது போய் உடம்புக்குள்ளே போய் சேர்ந்துட்டு இந்த நார்மல் ஹீமோக்ளோபினை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்னாகும், உங்களுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டியிருக்காது. ஏன்னா ரத்தம் ஏற்றுறது வந்து உடம்புக்கு வந்து நல்லதுன்னு சொன்னாலுமே கூட இது என்னாகும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்கும் மேடம். ரத்தம் செலுத்தக்கூடிய அந்த ரத்தணுக்கள் எல்லாமே நம்ம உடம்புல போய் உடையத்தான் போகுது. அப்போ என்னாகும், அதுலேருந்து நிறைய அயன் இரும்பு சத்து நிறைய ரிலீஸ் ஆகும். இந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வெளியேற்றுறதுக்கு உடைய அந்த மெக்கானிசம் ரொம்ப கிடையாது. ஸோ இது என்ன, உடம்புல உள்ள சேர்ந்துக்கிட்டே இருக்கும். போய் கல்லீரலில் பூரா சேர்ந்துட்டேன்னா கல்லீரல் கலரே கருப்பாக மாறிடும், கல்லீரல் பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உள்ளே போய் பேங்க்ரியாஸ் கணையம் இதில் போய் சேரும், அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உடம்புல எல்லா இடத்துலையும் போய் தங்க ஆரம்பிச்சிடும் அந்த இரும்புச்சத்து. அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நமக்கு இப்போ அதிகமாக ரத்தம் ஏற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த இரும்புச்சத்தை வெளியேற்றுறதுக்கு தனியாக மாத்திரை சாப்பிடணும். முன்னாடி பார்த்திங்கன்னா அது இன்ஜெக்ஷனாக மட்டும்தான் கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அது இன்ஜெக்ஷன், இந்த நிறைய ரத்தம் ஏற்றுற குழந்தை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அது மாத்திரையாகவே கிடைக்குது. ஸோ அவங்க வந்து அதிகமாக ரத்தம் ஏற்றக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாத்திரைகள் கொடுப்பாங்க. இது வந்து இரும்புச்சத்தை வந்து உடம்புக்குள்ளே அங்கே போய் டெபாசிட் ஆகாமல் எடுத்து வெளியேற்றிட்டு இருக்கும். மெயின் பிரச்சனை அவங்க ரத்த சோகை தான். அந்த ரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கு ரத்தம் ஏற்றணும், இந்த ரத்தத்தில் இரும்புச்சத்து சேரும், அந்த இரும்புச்சத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடணும். லைஃப் லாங்காக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஜீன் தெரப்பி இந்த ஸ்டெம் செல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலசீமியா வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்காது. இது எப்படி உருவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் இது மலேரியா அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அந்த மலேரியா கிருமி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சிவப்பிரத்தனுக்குள்ளே ஹீமோக்ளோபினை சாப்பிட்டு தான் வாழும். இந்த மலேரியா அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக நம்ம உடம்பு வந்து தானாகவே இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு, அதில் தான் இந்த தலசீமியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மலேரியா பாதிப்புலேருந்து குறையிறதுக்காக ஏற்பட்டப்பட்ட ஒரு ஜெனட்டிக் ஒரு சேஞ்ச். ஸோ இப்போ என்னாகும் பார்த்திங்கன்னா, அதனால் இது வந்து நிறைய கடற்கரை ஓரங்களில், அதேமாதிரி மலைப்பிரதேசங்களில் எங்கே வந்து தண்ணி நிறையா இருக்குமோ, கொசுக்கள் நிறையா இருக்குமோ, அந்த இடத்துல இந்த தலசீமியா நிறையா இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங், கல்யாணம் ஆற போகிற பெண்கள் இல்லை அவங்களோட கர்ப்ப காலத்தில் ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ தலசீமியாக்குள்ளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு ஒன்று செய்வாங்க. ஸோ இது செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இந்த பாதிப்படைஞ்ச ஹீமோக்ளோபின் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அப்போ முதலே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த அடுத்து உள்ள கருவுக்கு அந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுமா, அப்போ அடுத்த போகாமல் நம்ம தடுத்துக்கலாம். இல்லை அப்படி ஒருவேளை ஒரு பாதிப்பு இருக்குது, இப்போ கரு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முதலே நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆலோசனைகள்லாம் கொடுத்து இது பண்ணிக்கலாம். எவ்வளோ கூட சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ கூட பாதிப்பு இல்லாமல் அவங்களுடைய லைஃப் வந்து நார்மலாக இருக்கும். அதாவது இப்போ தலசீமியாக ஒரு மைனர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டியிருக்காது, ஒன்றும் மாத்திரைகள்லாம் கிடையாது. அவங்களுக்கு சில பேர் கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம இந்த ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோ

0: ஃபோரஸஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கர்ப்ப காலத்துலேயோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டிருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்க ரத்த சோகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த டைமில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் கொஞ்சம் நாளைக்கு சப்போர்ட் பண்ணோம்னா போதும். இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தலசிமியா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் வந்து இந்த மே 8ஆம் தேதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கு இது வரைக்கும் நமக்கு நோய் வந்து கண்டறியலையோ அவங்கள வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்டிங் த ஹிடன். ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டிங் த அன்சீன், அதாவது இது வரைக்கும் நோய் தெரியாதவங்களுக்கு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இப்போ கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்களோ, ஃபேமிலி சப்போர்ட் இந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், வேல்யூ வந்து நம்ம இந்த சமூகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளோ வந்து அந்த நோய் பரவாமல் தடுக்கலாம். எல்லா கவர்மெண்ட் பிளட் சென்டர்லையுமே இப்போ தலசீமியா இருக்கக்கூடிய குழந்தைகள், சிக்கல் செல் இருக்க குழந்தைகளுக்கு இலவசமாகவே ரத்தம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக மாதம் மாதம் வந்து ஏற்றிட்டு போவாங்க. ஸோ நாங்களும் என்ன செய்வோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 டோனர்ஸ் 6 பேர் அவங்களுக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அது நிறைய பேர்கிட்ட நிறைய ரத்தம் வந்து மாறி மாறி அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட 6 பேர்கிட்ட இருந்தே இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தான் கொடுத்துட்ருப்பாங்க. பட் மாதம் மாதம் அவங்களுக்கு ரத்தம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் தலசீமியான்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரத்தம் ஏற்ற போகிறாங்கன்னு சொன்னால் ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணும். நம்ம ரத்தங்களில் ஆன்டிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய புது புது ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஏபிஓ குரூப் சொல்கிறோம், ஆர்ஹெச் குரூப் சொல்கிறோம், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன திருப்பி திருப்பி ரத்தம் ஏற்றுறதுனால அவங்க உடம்பு வந்து ஏதாவது ஒரு ப்ரோட்டீன்ஸ்க்கு எதிராக ஆன்டிபாடிஸ் எதிர்ப்பணுக்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு ரத்தம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டில் வந்து எல்லாமே நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ தைரியமாக நம்ம ரத்தம் கொடுக்கலாம். ஒருவேளை ஆன்டிபாடிஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு செட் ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆன்டிபாடிஸ் இருந்ததுன்னா சிவப்பு ரத்தணுக்கள் இந்த 30 நாள் தான் இருக்கும் அப்படின்னு, இது அதோட ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை ரத்தம் ஏற்றுற மாதிரி ஆகும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்போ தலசீமியா சிக்கல் செல் இதை மாதிரி வரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே வந்து இலவசமாகவே ரத்தம் இது பண்ணி கொடுப்போம், ரெடியாக இருக்கும். சாதாரண ரத்த சோகைகள் எல்லாமே வந்து உணவு முறையில் இது பண்ணிக்கலாம். இப்போ இரும்புச்சத்து ஆகாரம் எடுத்துக்கிறது, பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறது, இரும்புச்சத்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நமக்கு ரத்த சோகை வந்து சரியாகும். சாதாரண ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இப்போ இரும்புச்சத்து உள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் எலும்பு மஜ்ஜிலேருந்து நிறைய ரத்தணுக்கள் உற்பத்தியாகி வரும். இப்போ இவங்களுக்கு இந்த எலும்பு மஜ்ஜிலேருந்து வரக்கூடிய ரத்தணுக்களே பாதிப்பு இருக்கிறதுனால இப்போ நிறைய உற்பத்தியாக நிறைய சீக்கிரம் வெடித்து உடைய ஆரம்பிக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. தலசீமியா இருக்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிறத பண்ணி நம்ம குடும்பத்தில் தலசீமியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். தலசீமியான்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஹீமோக்ளோபினோபதீஸ் அப்படிங்கிறது இருக்குது, இந்த தலசீமியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஸ்க்கை தெரிஞ்சுட்டு ப்ரீநேட்டல் கவுன்சிலிங், ஜெனட்டிக் கவுன்சிலிங் இதோடு சேர்ந்து அவங்க திருமணம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாமல் தடுக்கலாம்.
1: உலக தலசீமியா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் குருதியற்ற துறை பேராசிரியர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள்.

1:27 ஆயிட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் நலம்தான நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில நம்ம எதை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னா, கரும்பு அப்படின்னாலே நமக்கு அதனுடைய தித்திப்பு தான் நினைவுக்கும் இல்லையா. அதுவும் கரும்பை பல்லால் கடித்து மென்று சாப்பிட்றதே ஒரு தனி சுவை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களை எல்லாருமே அந்த பொங்கல் சமயத்தில் கரும்பை கொஞ்சோன்னு வாங்கி சாப்பிட்றதோடு சரி, ஆனால் பெரும்பாலும் நம்ம அந்த கரும்பு ஜூஸாக தான் குடிக்கிறோம் இல்லையா. இந்த தித்திப்பான கரும்பில் நிறைய திகட்டாத நன்மைகள்லாம் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நலம்தானா நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெயில் காலங்களில் தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு அற்புதமான இயற்கை டானிக்னா இந்த கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். கரும்பு சாறு வெறும் தாகத்தை தீர்க்கக்கூடிய பானம் மட்டும் கிடையாது, இதில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இதில் நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிபோஃப்ளமின், புரதம்னு உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இந்த தித்திக்கும் கரும்புல இன்னும் என்னென்ன திகட்டாத நன்மைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வீர திருமுகன் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்குது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள்ல, PB ஸ்ரீனிவாஸ் ஜானகி குரல்ல பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

கத்திக்கும் கரும்பின் திகட்டாத நன்மைகள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சியில். கரும்பில் இயற்கை சர்க்கரை சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை அளவு வந்து நிறையவே அதிக அளவு இருக்குது. ஸோ நம்ம உடலுக்கு தேவையான குளுக்கோஸை உடனடியாக இந்த சர்க்கரை வந்து வழங்குதுன்னு சொல்லலாம். நம்ம கரும்பு சாறு குடித்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு ஆற்றல், ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பானம். அது மட்டும் இல்லாமல் கரும்பில் அதிக அளவு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால கல்லீரல் ஆற்றல் மேம்படுத்தக்கூடியதுக்கு அது உதவுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை அதுக்கு இருக்குது. பித்தத்தை தணித்து உடல் சூட்டை குறைக்குது. வைட்டமின் சியும் இதில் இருக்கிறதுனால நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த கரும்பு ஜூஸில் இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. அன்னையிலம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மனலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தித்திக்கும் கரும்பின் திகட்டாத நன்மைகள் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. கரும்புல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது. அது நம்மளுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தோல் சுருக்கம், வயதான தோற்றம் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இளமை தோற்றத்தை கூட தக்க வைக்குமா. இந்த வெயில் நேரத்தில் நிறைய பேருக்கு அந்த சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம அந்த கரும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீர் கழிக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கப்படும். சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சலை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்கிறதுக்கு இந்த கரும்பு வந்து உதவுதான். நிறைய மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதே இல்லை. சிலருக்கு வந்து தண்ணீர் குடிக்கிறது, ரொம்ப நிறைய தண்ணீர் குடிக்கிறது பிடிக்காம இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த டீஹைட்ரேஷன் இல்லை அந்த வறட்சியை போக்கணும் அப்படின்னா நம்ம கரும்பு சாறு குடிக்கலாம். கோடை காலத்தில் அதிக சூடாக இருக்கும் நம்மளுடைய உடல். ஸோ அந்த உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு கரும்பு சாறு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. கரும்பு என்னதான் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் இதில் சர்க்கரை அளவு அதிகம் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா மருத்துவருடைய ஆலோசனை எப்படி ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நலம்தான நிகழ்ச்சியில் தித்திக்கும் கரும்பின் திகட்டாத நன்மைகளை தான் கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. என்னென்ன திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரலில் பாடலை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம், மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால், இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவிகள் 97%

0: இதன்பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில்,
1: தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
0: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் 2வது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனி தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
2: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி உறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்களப் பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
3: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து

0: கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து சபரீஷ்.
1: விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தின் கோலியனூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி மசனக்குடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது.

0: அறிவித்துள்ளன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நல்லை பண்பலை 102.6.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.
4: பிறந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளேயே போடக்கூடிய தடுப்பூசிகள்னு சிலதுக்கு அட்வைஸ் உண்டு. அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல்களையும் பிறந்து ஒரு நாளுக்குள்ளே பிசிஜின்னு சொல்லக்கூடிய டிபிக்கு எதிரான தடுப்பூசி, ரெண்டாவது ஹெப்படைட்டிஸ் பி இந்த வைரஸ்க்கு உண்டான தடுப்பூசி, இதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு பிறந்து 24-48 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக போட்டுடுவோம். இது தாண்டி எடை குறைவாக இல்லை குழந்தைகள், இல்லை பிறக்கும் போதே ரொம்ப உடல் பலவீனமாக இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு, இல்லை என்ஐசியூன்னு சொல்லி பச்சிளம் குழந்தைகள் வார்டில் இருக்காங்க, வென்டிலேட்டரில் இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப சிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடை கூடுனப்புறம், அந்த எடைக்கு நம்பர் கிடையாது, சில இடத்துல 1-800 சொல்லுவாங்க, சில இடத்துல 2 கிலோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெயிட் கூட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலை ஓரளவுக்கு தேறி வந்ததுக்கப்புறம் உடனடியாக அந்த வேக்சினை போட்டுருவோம். ஸோ பிறக்கும்போது ஒருவேளை போட தவறிட்டாங்கனாலும் கேட்சப் வேக்சினேஷன் சொல்லுவோம், அதாவது விட்டு போன வேக்சின் எல்லாம் இப்போது கொடுக்கறது, அதெல்லாமும் ஒரு சில மாதங்களுக்கு லேட்டாக வந்தாலும் சில குழந்தைகள் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால கொடுக்கலை அப்படின்னாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போடுறதுனால அதுக்குண்டான பலன் இருக்கும். ஃபஸ்ட்டு டேலேருந்தே உண்டு, அதுக்கப்புறம் 6 வாரம், 10 வாரம், 14 வாரம், 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், இதெல்லாம் பேசிக்கான தடுப்பூசிகள். இந்த 1.5-2 மாதம் தடுப்பூசிகள் ஏன் முக்கியம்னா அது 3 முக்கியமான நோய்கள், டிப்தீரியான்னு சொல்லக்கூடியது, பெர்டூசிஸ்ன்னு சொல்லக்கூடிய குத்து இருமல், அடுத்தது டெட்டனஸ் ரெனஜன்னின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி ஆபத்தான நோய்களுக்கு பிறந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ஏர்லியாகவே ரொம்ப சீக்கிரமாகவே தற்காப்பு கொடுக்கறதுக்காக போடுறோம். ஸோ இந்த இதெல்லாம் பேசிக் வேக்சின், எக்காரணம் கொண்டும் எந்த குழந்தைக்கும் விட்டு போகக்கூடாது. ஸோ அதனால தான் முதல் 6 மாதத்துக்குள்ளே இதை எப்படியாவது முடிக்க சொல்கிறோம். இந்த பல தலைமுறைகளாக நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் கொடுத்துட்டு வரதில் முக்கியமான ஒரு கருவின்றது வேக்சின். இப்போ 30 வருஷம் முன்னாடி ஒரு நோயை தடுத்திருக்கோம், அந்த ஸ்மால் பாக்ஸ் மாதிரி ஒரு நோயை வேக்சின் மூலமாக தடுத்திருக்கோம் அப்படின்றது பெரிய விஷயம். ஒரு ஜென்ரேஷன் வந்து எங்களுக்கு வேக்சினில் நம்பிக்கை இல்லைன்னு நிறுத்திட்டாங்கன்னா அதனால் ஏற்படுற பாதிப்பு வேக்சின் போட்டவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வரும். ஒருத்தர் வேக்சின் போடலைன்னா சுற்றி இருக்கிற ஹெல்த்தியாக வேக்சின் போட்டவங்களுக்கும் அந்த நோய் பரவுறதுக்கு, இல்லை நோய் திரும்ப சர்க்குலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அந்த தவறான புரிதல்களை அகற்ற வேண்டியது நம்ம கடமை. அதான் வேக்சின் ஷெட்யூல்ன்றது இருக்குது. இப்போ அது நம்ம நாட்டுக்கு பேசிக்காக ஒரு குழந்தைகள் பேசிக்காக கட்டாயமாக போட வேண்டிய வேக்சின், மேண்டேட்டரி போட வேண்டிய வேக்சின்றது ஒரு ஷெட்யூல் இருக்குது. அது முதல் 1.5 வயசில் கொஞ்சம் 1-2 மாதத்துக்கு ஒரு தடவை கேப் விட்டு போடுற மாதிரி வரும். அப்புறம் ஒரு 1.5 வயசு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒரு 4-5 வயசுக்குள்ளே ஒரு வேக்சின் பூஸ்டர் டோஸ்ன்னு போடணும். அதாவது முதல்ல போட்ட வேக்சினோட எஃபெக்ட் குறையும் போது பூஸ்டர்னு ஒன்று போடணும், சில வியாதிகளுக்கு அது தேவை. ஸோ அது 5 வயசில் போடுறோம். அடுத்தது 10 வயசில் அதோட பூஸ்டர் திரும்ப வரும், 5 வயசில் போட்ட வேக்சின். இதை தாண்டி 15 வயசு இதில்ன்றப்போ வேக்சினோட நம்பர் குறையும். ஆனால் வேக்சினோட ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா 0 பிறந்த அன்னிலேருந்து ஆரம்பித்து 18 வயசு வரைக்கும் போகுது. இந்த நாட்டுக்கு இந்தந்த வியாதிகள் தான் பரவலாக இருக்குது.

0: ஸோ இந்த வேக்சின் போடுறதுனால கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லி இந்த அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது போடுறதோட அட்வான்டேஜ் எல்லாரும் ஒரே மாதிரியான இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: அன்புநேர்களுக்கு மற்றொரு பிற்பகல் வணக்கங்கள். நேர பிற்பகல் 2:16. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க, இது பாரதத்தின் பெருமை பேசும் மணி திருநாடு. இன்றைய மணி திருநாடு நிகழ்ச்சியில தெலுங்கானால அமைஞ்சிருக்கக்கூடிய மீன் வடிவ கட்டிடம் பத்தி தான் பேச போறோங்க. தெலுங்கானால அமைஞ்சிருக்கிற இந்த மீன் வடிவ கட்டிடம் அப்படிங்கிறது தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம். இது ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கட்டிடம் மீன் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதால ரொம்பவும் தனித்துவமானதாகவும் சுற்றுலா பயணிகளுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையிலும் அமைஞ்சிருக்குது. இது தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரிய அலுவலகமாக செயல்பட்டு இருக்குங்க. சாதாரண கட்டட வடிவமைப்புகளை விட முற்றிலும் மாறுபட்டு ஒரு பெரிய மீன் வடிவில் அமைஞ்சிருக்கிற இந்த கட்டிடம் எல்லாருடைய கவனத்தையும் ரொம்பவே ஈர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹைதராபாத் நகரோடைய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த கட்டிடம் மீன்வளத்துறையோட முக்கியத்துவத்தையும் புதுமையான வடிவமைப்பையும் பிரதிபலிக்குது அப்படின்னே சொல்லலாம். தெலுங்கானாவின் மீன் வடிவ கட்டிடம் பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். இது மணி திருநாடு நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். கனா கண்டேன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரோட இசையில் வைரமுத்தோட பாடல் வரிகளில் கல்யாணி மேனன் ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க பாடல். இதோ

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நகரின் மெயின் வடிவ கட்டிடம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இது மணி திருநாடு நிகழ்ச்சி. நேரமாயச்ச பிற்பகல் 2:23. இந்த கட்டிடத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு கட்டிடமே ஒரு மீன் போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது நவீன கட்டிடக்கலையோட ஒரு வித்தியாசமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். மீன்வளத்துறையோட முக்கியத்துவத்தை இது பிரதிபலிக்கிற வகையில் கட்டப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்களில் புகைப்படங்களால் ரொம்ப பிரபலமான இடமாக இந்த இடம் மாறியிருக்கு. கட்டிடத்துடைய கட்டமைப்பு ரொம்பவுமே தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருடைய கவனத்தையும் இது ஈர்த்திருக்கு. ஃபுல்லாகவே ஒரு பெரிய மீனை போல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உள்ள அலுவலகங்கள் அறைகள் எல்லாமே வந்து கட்டிட அமைப்புகள் எல்லாம் உள்பகுதியில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மீனை நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மீனுடைய தலை, உடல், வால் இந்த பகுதிகள் எல்லாமே வெளிப்புற வடிவத்தில் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். கண்ணாடி, எஃகு, காங்கிரீட் போன்ற நவீன கட்டுமான பொருட்கள் வந்து இந்த கட்டிடத்துக்கு கட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த அலுவலகத்துக்குள்ளே வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது, இது வந்து இதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.

இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டே இருக்கு. விஜய் ஆண்டனி அவங்களோட இசையில் நிவாஸ் மற்றும் ஜானகி ஏற்பாடியிருக்காங்க. காலி திரைப்படத்திற்காக விவேக்கின் பாடல் வரிகளில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. 2:24 நிமிடத்தில்

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: தெலுங்கானால அமைஞ்சிருக்கக்கூடிய மீன் வடிவ கட்டிடம் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறவங்க. இது பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திரைநாடு நிகழ்ச்சி. நேர பிற்பகல் 2:30. பல மாடிகளை கொண்ட அலுவலக கட்டிடமாக இந்த மீன் வடிவ கட்டிடம் செயல்படுது. உள்ளே வந்து நிர்வாக அலுவலகங்கள், கூட்டரங்குகள், பணியாளர் வசதிகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. வெளிப்புற வடிவமைப்பு அப்படிங்கிறது மீன்வளத்துறையோட அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டிடம் நவீன கட்டிடக்கலை, அது மட்டும் இல்லாமல் அந்த படைப்பாற்றலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து பார்க்கப்படுது. தொலைவில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மீன் வந்து தண்ணியில் நீந்துறது போல தான் இது ஒரு தோற்றமே கொடுக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி அமைப்புகள் எல்லாம் வந்துட்டு வெளிச்சம் போது அந்த ஒளியில் மின்னி கட்டிடத்துக்கு இன்னும் அழகை வந்து ரொம்பவே கொடுக்குது. பார்க்குறவங்க கண்கள் எல்லாம் கவருது அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். கார்த்திக் நீதா அவங்களுடைய பாடல் வரிகளில் நேஹா பாசின் பாடியிருக்கிறாங்க, ரஞ்சித் இணைந்து பாடியிருக்காங்க. ஜிப்ரானுடைய இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. வாகை சூடவா படத்திற்காக

நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரமாயிடுச்சு 2:37 கேட்டுட்ருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெலுங்கானாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மீன் வடிவ கட்டடம் பற்றி தான் பேசிட்டுருக்குறோம். வெளிநாடுகளையும் இது போல் நிறைய பில்டிங்ஸ் இருந்தால் கூட இது வந்து ஒரு வித்தியாசமான கட்டிடங்கள் வரிசையில் இந்தியாவில் ரொம்பவே அரிதான ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லலாம். மீன்வள வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தோட அடையாளமாக இந்த வடிவத்தை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள், கட்டிடக்கலை ஆர்வலர்கள் எல்லாமே இங்கே வந்து வருகை தர்றாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த கட்டிடத்தை வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் பேசலாம் இந்த தெலுங்கானாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மீன் வடிவ கட்டிடம் பற்றி. இப்போது அட்டகாசமான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. வைரமுத்தோட பாடல் வரிகளில் கனவே கலையாதே திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் பாடியிருக்காரு. தேவாவோட இசையில் பாட்டு இதோ.

0: परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காலம் பல மாறினாலும் புதுமைகள் பல வந்தாலும் நினைவு குன்றா ஒலி ஓவியமாக உள்ளத்தில் நிற்கும் அன்பு அலை. இது உங்கள் ஆகாஷ்வாணி. அடியெடுத்து வைத்திருப்பது 90வது ஆண்டில். நேர்கள் ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி 2:45. தெலுங்கா நாள் அமைஞ்சிருக்கூடிய மெயின் வடிவ கட்டிடம் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. பகல்ல பாக்குறதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, நைட் நேரத்துல எப்படி இருக்குன்னா, லைட் வெளிச்சத்துல அவ்வளவு அழகா இருக்குதாங்க. இது மாதிரியான வித்தியாசமான கட்டிடங்கள் மனிதனுடைய கற்பனைக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த சான்றாக இருக்குது. ஹைதராபாத் நகரில் இருக்கக்கூடிய தனித்துவமான அடையாளமாக இருக்குது இந்த கட்டிடம். பார்க்குறவங்களுக்கு அடடா அழகாக ஒரு மீன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு புதுமை பற்றிய சிந்தனையும் வந்து ஏற்படுத்துது. இன்னும் பேசலாம். இப்போ வந்துட்டே இருக்க பாட்டு உங்களுக்காக திப்பு ஹரிஹரன் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் சாமுராய் படத்திற்காக

சூப்பர் ஹிட்டான பாடல்களோட கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சி 2:51 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம தெலுங்கானாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மீன் வடிவ கட்டிடம் பற்றி தான் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம். இந்த கட்டிட அமைப்பு இன்றைக்கும் பார்க்குறவங்கள ஆச்சரியத்துலேயும் வியப்புலேயும் வந்து இப்படி ஒரு கட்டிடக்கலையா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு தான் அமைஞ்சிருக்குதுங்க. நேர்களே, நேரம் 2:52 ஆயிட்டுருக்கு. நேர்களே, இன்று 8 இன்னைக்கு உலக செஞ்சிலுவை தினம் வந்து அனுசரிக்கப்படுதுங்க. உலக செஞ்சிலுவை தினம் அப்படிங்கிறது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடைய நிறுவனர் ஹென்றி அவங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் 8 கொண்டாடப்படுது. உலகெங்கும் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கம், அது மட்டும் இல்லாமல் செஞ்சிலுவை சங்கங்கள் மனிதாபிமான சேவைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனிதாபிமானமற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற மனிதாபிமானத்தோடு செய்யக்கூடிய நிறைய உதவிகள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும், அது ஒரு எல்லா மக்களுக்கும் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1863 வந்து இத்தாலியில் நடந்த ஒரு போரின்போது காயமடைஞ்ச வீரர்கள் அவங்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சுவிஸில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் டுனான்ட் வந்து இந்த செஞ்சிலுவை சங்கத்தை வந்து நிறுவினார். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கருப்பொருளோடு இந்த செஞ்சிலுவை சங்க தினம் வந்து அனுசரிக்கப்படுது. செஞ்சிலுவை தினம் 2026 இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, கருப்பொருள் என்ன அப்படின்னா, மனித நேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல் அப்படிங்கிறது தான், அதாவது கீப்பிங் ஹியூமனிட்டி அலைவ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துடைய கருப்பொருள். இந்த நாளில் இரக்கம், அன்பு, பாசம், ஆதரவு இது எல்லாத்துடைய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு வந்து நினைவுபடுத்துகிற விதமாக செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாக நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் வந்து நடத்தப்படுதுங்க.

இன்று மே மாதம் 8ஆம் தேதி உலக செஞ்சிலுவை தினம். நாடு நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போகிறோம். ஷாஜகான் படத்திற்காக தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க. மணி சர்மாவோட இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம்.

நானும் வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியோடு விடைபெறுவது நானுங்கள் மீரா சிவபிரகாஷ். நேரில் தொடர்ந்து 3-2 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன், 9443730794 9443 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு ரசிக்கலாம்.

சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவிற்காக தாவேகா காத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். தாவேகா ஆட்சி அமைப்பதை பிஜேபி தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி ஆதரவுடன் திமுக மற்றும் அஇஅதிமுக பேச்சு நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ராஜேஷ் சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் மணிஷா, துருவ் ராவத் சூரஜ் கோலா மற்றும் அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா லெபனான் இடையேயான ஆட்டம் தற்போது சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இன்னைக்கு குக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு இன்னையிலிருந்து குக்கு நம்ம நிகழ்ச்சி வாட்ஸ்அப்பில் நேர்களுடைய விருப்பத்தில் பாடல்கள் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443363694 9443363794. ஸோ நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் சுரண்டை ராணிக்காக வந்துட்டே இருக்குது. உயிரே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம்னா, ஜே ஜே நகர்லேருந்து வர்ஷினிக்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். பொன்னுமணி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9443360074 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா பாளையங்கோட்டையிலிருந்து செம்புலன் ஆதிக்கவிக்காக தான் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து

நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் அடுத்த யாருக்காக பாட்டு கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, கோவில்பட்டி தீபா தங்க திருப்பதி அவங்களுக்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சுனந்தா குரலில் பாடல்.

குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 அடுத்ததா கேஜே ஏசுதாஸ் வர்ணலதா குரலில் தான் சூப்பரான பாடல் நம்ம கேட்க இருக்கிறோம். சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க வித்யா. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து 9443360794 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வித்யாவுக்காக பாடல் கேட்டுடலாம், சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து.

குக்கோ நேயர் விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா அன்னை நகர்ல இருந்து உதயா, அவங்களுக்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். தெரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். குக்கு நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443363607 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க நெல்லையிலிருந்து சிவா.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:45 கேட்டு ரசிச்சிருக்கீங்க குக்கு நீர் விருப்ப பாடல்கள். அடுத்ததா புதுப்பட்டி பரமேஸ்வரி, அவங்களுக்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். தலைநகரம் திரைப்படத்திலிருந்து

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பாளையங்கோட்டை சந்திரா விருப்பத்தில் தான் பாடல் கேட்டு ரசிச்சோம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து இது குக்கு.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 3:56 ஆயிடுச்சு. நம்ம குக்கு நீர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் விகேபுரம் சிதம்பரநாதன் அவங்களுக்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து என்னோட பாட்டு வரலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இன்று இரவு 8:05 ஒளிபரப்பாகக்கூடிய குக்கு நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். 9443360074 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடப்பட்ட திரைப்படம், உங்க பேர், ஊர் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலுக்கு இரட்டையே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க உள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ள பிஜேபி விரும்பவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல தான் நாம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பொதிகை தும்பி, புது புலிவோட பொதிக துப்பி நேத்திலிருந்தே ஆரம்பிச்சாச்சு. வழக்கம் போல தான் நம்ம தாயம் உருட்டி விளையாட போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம தாயம் உருட்டும் போது 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல, அதில் ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5 விழுந்தது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்போம். 2, 4, 6 விழுந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அதனால் நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்கள் கூட யார் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. என் கூட சேர்ந்து நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறாங்க
2: உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: ஆமாம் சித்ரா, ரொம்ப நாள் கழித்து நம்ம நேர்களை சந்திக்க போகிறோம். எப்படி இருக்குது உங்களுக்கு?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு.
1: ஆமா, நம்ம நேயர்களும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்க போறோம். நேயர்களும் ரொம்ப நமக்கு தயாரா என்னென்ன மாதிரியான கேள்விகள் கொடுக்க போறாங்கன்னு எனக்கே கொஞ்சம் பயமாவும் தான் இருக்குது.
2: பயம் வேறையா? உங்களுக்கு வந்து அப்படி தெரியலையே.
1: அது நான் உள்ளுக்குள்ளே அந்த பயந்துட்டு இருக்கேன், வெளியில் நான் சிரித்த மாதிரி இருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியுது போல. பரவாயில்ல, நேர்களும் வந்து ரொம்ப தயாராக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு நம்ம நேர்களோட தொடர்ந்து விளையாடலாமா?
2: கண்டிப்பாம்மா, பாடலை போடுங்க, கேட்கலாம்.
1: கேட்டுடலாம்.

0: 4:10 போது புதிய தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். புதிய தும்பியில தாயம் உருட்டி விளையாட போறோம். நம்ம கூட விளையாட வரப்போற முதல் நீயர் யார் எங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ரேவதி, எந்த ஊரு?
1: கழுகுமலை.
2: கழுகுமலையில இருந்து ரேவதி பேசுறீங்க. சரி ரேவதி, என்ன சாயங்காலம் டீ எல்லாம் குடிச்சாச்சா?
0: விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெற்றிகரமா டீ குடிக்கணும்னு இருக்கீங்க. சரி, ரேவதிக்காக தாயம் உருட்டிருங்க.
2: உருட்டலாமா? என்ன நம்பர் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரேவதி?
1: எதுனாலும் ஓகேதான்.
2: எதுனாலும் ஓகேதான். எங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க என்ன?
1: சரி.
2: இல்ல.

0: உங்களுக்கு வந்து மூன்று விழுந்திருக்கு.
1: ஓகே, நான் தான் ரேவதி உங்களுக்கு கேட்கணும். ரேவதி, உங்கள் குரல் கேட்டாலே ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக இருக்குது, சரிங்களா? அதனால் உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எங்களுக்காக ஒரு அஞ்சே அஞ்சு பாட்டு, அதுவும் வண்ணங்கள் கலர்ஸ் இருக்கு இல்லையா? ஆ, அந்த
0: நிறங்கள் அடிப்படையாக வச்ச பாடல்கள் கேட்குறாங்க நம்ம சகோதரி.
1: ஒரு அஞ்சே அஞ்சு பாட்டு, சரிங்களா? ஆ, பாடுங்க,
0: நான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்.
1: ம்,
0: ஒரு ரெண்டு வரியாவது பாடுங்களேன் ஒரு பாட்டுல. ரெண்டு பாட்டு ஆயிடுச்சு.
2: கையால என்ன பொருட்டா?
1: மூணு
0: மூணு. நிறைய பாட்டு இருக்கு.
1: உங்களுக்கு கருப்பு தான் வருது, சிவப்பு விட்டுட்டாங்க. சரி ஓகே, நாலு.
0: எத்தனை கலர் இருக்குப்பா? ஒரே கருப்பா பாடுறீங்க.
1: டைம் முடிய போகுது, இன்னும் ஒண்ணு.
0: ஹலோ ரேவதி,
2: சொல்லுங்க.
0: ஒரே ஒரு பாட்டு, நாலு பாட்டு சொல்லிட்டீங்க.
1: என்ன பாட்டு,
0: என்ன
2: பாடல்?
1: ஊதா கலர். டைம் முடியவும் இவங்க பாடிட்டாங்க ரேவதி, சூப்பர்,
0: வெரி குட். ஐந்து பாடல்கள் ரொம்ப அருமையா பாடிட்டீங்க, ரொம்ப அருமையா நீங்க ட்ரை பண்ணவும் செஞ்சீங்க ரேவதி. நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. நம்ம கேட்ட உடனே ஐயோ எனக்கெல்லாம் பாட வராதப்போ அப்படிலாம் சொல்லாம அழகா பாடினாங்க ரேவதி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விளையாட போற நீயர் யாரைன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: மண்ணையும் பொன்னாகோல இருந்து காரூர் பேசமா. ரெண்டு அக்காவுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: உங்களுக்கா தாயம் புரட்டிடலாமா?
0: உங்களுக்கு
3: இந்த அக்கா இன்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும்.
1: எப்படி
0: ஒன்று விழுந்திருக்கு. நாங்க தான் கேள்வி கேட்கணும்.
1: இன்னைக்கு காத்து எங்க திசை பக்கம் இருக்கு, அதனால நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க சார்.
3: ஏற்கனவே கிழக்க பக்கம் தான் காத்து அடிக்குது.
0: கிழக்க பக்கம் தான் காத்து அடிக்குதா? சரி, உங்களுக்கு வேணா ரொம்ப ஈஸியா ஒன்னு சொல்லிடலாமா கிருஷ்ணன் சார்க்கு? உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லுங்களேன் பாப்போம். கிருஷ்ணன் அவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்துருவோம். இப்பதானே ஆரம்பிச்சு, நேத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கே ரொம்ப கஷ்டமாலாம் கொடுத்தா எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு ஈஸியா வரக்கூடிய ஒரு விஷயம் ஜோக் சொல்லுங்க பாப்போம்.
3: ஜோக் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தாங்க.
0: சரி,
3: கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்காரதான் அத்தான் அத்தான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு.
0: சரி,
3: எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: எனக்கு தெரியும், ஆனா நீங்க என்ன பதில் யோசிச்சிருக்கீங்க அதுக்கு இதுக்குன்னு தெரியுமான்னு தெரியலையே.
3: இல்ல, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது
0: நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா?
3: ஆமா, ஏமா
1: சித்ரா தான் பதில் சொல்லணும். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க,
0: கண்டுபிடிச்சு சொல்லணுமா?
1: ஆமா,
0: எனக்கு அந்த அளவுக்குல நீங்க யோசிக்கிற அளவுக்குல யோசிக்க முடியுமான்னு தெரியலையே கிருஷ்ணன் சார், நீங்களே சொல்லிடுங்களே.
3: உதாரணத்துக்கு ஒரு குழு கூட கொடுக்க எப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சாச்சு எப்படிங்கிறது வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஓ, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாமா?
3: ஆமா, ஏங்க அதை எடுங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆயிருக்கு.
0: சரி,
3: அதை எடுங்களே அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆயிட்டு.
0: சரி,
3: ஏன் மரம் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கே, அதை எடுங்க அப்படின்னா 13 வருஷம் ஆயிட்டு. அதே மாதிரி இது வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அத்தா தான் கூப்பிடுது. அதான் என்ன காரணம்?
0: அதான் என்ன காரணம் அப்படின்னு கேக்குறீங்களா?
3: ஆமா, எதனால அப்படி கூப்பிடுறாங்க?
0: எதனால அப்படி கூப்பிடுறாங்களா
1: அவங்களுக்கு தெரியல. அவங்க
0: அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இப்ப தெரியலையே.
1: டைமும் முடிஞ்சு
0: போச்சு.
3: கண்டுபிடிச்சிருவாங்க. தூத்துக்குடி பக்கம் இருக்கவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க.
0: தூத்துக்குடி பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருவாங்களா?
1: சரி, நீங்களே பதில்
0: சொல்லுங்க பாப்போம் கிருஷ்ணன் சார்.
3: அப்படின்னா மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவருக்கு செலவு இல்லைன்னு ஒவ்வொரு செய்யணும் அத்தாரு, அதான் அத்தான் அத்தான் கூப்பிடுறாங்க.
0: இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு யோசிக்க வராதுப்பா.
1: இல்ல, உங்க வீட்டுல உங்களை மாமான்னு கூப்பிடுறாங்களா அத்தான்னு கூப்பிடுறாங்களா? பாடல் கேட்டு வந்துட்டு நம்ம நேயர்களோட விளையாடலாம். குணா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
4: மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல்.

0: இல்ல கடுதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
0: அதான்,
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: 4:20 கேட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர் யாரைன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? ஹலோ,
0: அவங்களோட இனிப்பு பிரச்சனை நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஆஹா, இந்த நேயரோட இணைப்பும் நமக்கு கிடைக்கல. நேயர்களே, பொதிய தும்பி நிகழ்ச்சியில் நீங்களும் எங்களோட தாயம் உருட்டி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
0: உங்களுக்கு ஈஸியா கேக்கலாமா, கஷ்டமா கேக்கலாமா? நீங்க விரும்பி கேட்டதுனால ஈஸியாவே கொடுத்துறேன். துளி துளியாய் கண்ணீர் விட்டு இருளை தூரமாய் விரட்டும், அது என்ன? இருளை தூரமாய் விரட்டும், அது என்ன?
1: மழை இருளை விளக்குமா? இருளை விரட்டும் சொல்லியிருக்காங்க அவங்க.
0: இப்ப இருட்டா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்?
1: துளி துளியா அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு வார்த்தை, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இருளை விரட்டுறதுக்கு வீட்டில் என்ன என்ன வைப்பீங்க? வீட்டில் அவங்க ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க.
0: இருங்க, அவங்க இதை சொல்கிறாங்க. லைட்டா?
1: லைட்டா.
0: துளி துளியாய் கண்ணீர் விட்டு இருளை தூரமாய் விரட்டும், அது என்ன?
1: அந்த கண்ணீர் விட்டுங்கிறது அவங்க சொல்கிற அந்த க்ளூ வேர்டு. கண்ணீர், கண்ணீர், கண்ணீர். துளி துளியாய் கண்ணீர் விட்டு இருளை தூர விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: சரி, இன்னொரு ஒரு க்ளூ கொடுக்குறேன். கரண்ட் போன உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இதாங்க பதில்.
1: ஏ அப்பா, எத்தனை க்ளூ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
0: ஆமா, அதேதான், அதேதான்.
1: சரியா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.
0: நன்றி சார், நன்றி. அவர் எப்படியாவது கண்டுபிடிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுக்காக நம்ம க்ளூ கொடுத்து அவங்களை கண்டுபிடிக்க வச்சிட்டோம்.
1: அது ரொம்ப ஏகப்பட்ட க்ளூ கொடுத்துட்டீங்கப்பா நீங்க.
0: சரி, இப்ப உங்களுக்கு வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
0: உங்களுக்கு வந்து
1: 4 வந்திருக்கு. நீங்க தான் கேள்வி கேட்கணும் ஐயா என்கிட்ட. ஆமா ஆமா, கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
2: இது ஒரு 4 எழுத்து சொல்.
1: 4 எழுத்து சொல்.
2: ஆமா, நாங்க முதல் எழுத்தை எடுத்து விட்டால் அவர் பெண்ணாகும்.
1: முதல் எழுத்தை எடுத்து விட்டால் என்னாகும்?
2: பெண். பெண்.
1: பெண்.
2: பெண்கள் பெண்களை குறிக்கலாம்.
1: ஆ சரி,
2: முதல் எழுத்து போய்விட்டால் பெண்களை குறிக்கலாம். இரண்டாம் எழுத்து தனித்து நின்றால் ஒரு திங்கள்.
1: இரண்டாம் எழுத்து தனித்து நின்றால்
2: ஒரு திங்கள்.
1: ஒரு திங்கள். ஆ சரி.
2: அவ்வெழுத்து ஓடிவிட்டால் கடும் காற்றாம்.
1: அவ்வெழுத்து ஓடிவிட்டால் என்ன சொன்னீங்க?
2: கடும் காற்று.
1: கடும் காற்று.
2: முதலும் ஈரும் ஒன்றிணைந்தால் மாட்டுக்கு உணவு.
1: முதலும் ஈரும் ஒன்றிணைந்தால் மாட்டுக்கு
2: உணவு.
1: மாட்டுக்கு உணவு.
2: அப்புறம் முதலும் முதல் இரண்டும் ஒன்றால் மண்ணில் மூடல்.
1: மண்ணில் மூடல். ஒரு 3 எழுத்து கண்டுபிடிச்சிட்டேன். பெண்களுக்கு 4 எழுத்து வார்த்தையா சொன்னீங்க?
0: ஆமா,
2: 4 எழுத்து.
1: பெண்களுக்குன்னு சொன்ன ஒரு எழுத்து இது மட்டும்தான் எனக்கு வரமாட்டேங்க, மத்த எல்லாம் வந்துருது.
0: சரி, ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க பாப்போம்.
1: முதல் எழுத்து பூனா, கரெக்டா? ரெண்டாவது எழுத்து தை,
0: கரெக்ட்.
1: ஒரு மாசம் இல்லையா, அதனால புதை அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்க சொன்ன வார்த்தை மண்ணுக்குள்ள மூடுறதுங்கிறது புதைங்கிறது வந்துருச்சு.
2: மண்ணில் மூடல்,
1: மண்ணில் மூடல் சொல்லிட்டீங்க. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா புல்லு.

0: மாட்டுக்கு போடுறது
1: அவ்வளவுதானே, கிட்ட வந்துட்டீங்க.
2: மாட்டுக்கு உணவு புல்லு,
0: புல்லு.
1: இப்ப நான்கு எழுத்து,
0: நீங்க நான்கு எழுத்து வார்த்தை அது எதை குறிக்கும்னு சொன்னீங்க, அது ஒண்ணுதான் எனக்கு. வெறும் தையல் பூனா வராது இல்லையா? சரி,
1: பாபு சார் சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: இருந்தாலும் இப்ப என்னைய கொஞ்சம் திண்டாடட்டும் விட்டுருக்காங்க போலுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டேன்.
1: இந்த சந்தோஷத்தோட, சித்ராவோட சந்தோஷத்தோட நம்ம பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு பொதிகை தும்பி தாயம் உருட்டி நேர்களோட விளையாடிட்டு இருக்கிறோம். நம்ம கூட விளையாட வர போராட்டத்து நேர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: கழுகுமலையில
2: இருந்து. யார் பேசுறீங்க?
1: நீங்க ரேவதியோட சேர்ந்த கூட்டமா?
3: ஆமா ஆமா ஆமா.
2: சரி, உங்களுக்கு தாயம் உருட்டி இல்லாமா? ஜான்சி மேரிக்கே, ஜான்சி மேரிக்கு வந்து 4 விழுந்திருக்கு.
1: ஆஹா,
2: நீங்க தான் கேள்வி கேட்கணும். கேளுங்க. 3ங்க. ம், கேளுங்க.
3: வாய்
1: வாய்
3: வார்த்தைகள்
2: இல்ல இல்லையா?
1: ஜான்சி, ஒரே ஒரு உதவி எனக்காக பண்ணுவீங்களா? நீங்க பேசுறது டபுள் டபுளா கேக்குது. கொஞ்சம் வானொலி அளவு குறைங்க, இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி வந்து என் கூட பேசுறீங்களா?
2: சரி, வானொலியோட ஒலி அளவை குறைச்சிட்டீங்கன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேட்கும். அப்பதான் அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறது காண்டி சொல்றாங்க. ரொம்ப சின்சியரா அப்படியே எதிர்க்க பார்த்து உட்கார்ந்துருக்காங்க மைக்கை நோக்கி.
1: அப்படின்னு கேள்வி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அதனாலதான்
2: என்னை நோக்கி பாயும் தோட்டா மாதிரி அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க கேள்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: கேளுங்க.
3: வாய் இல்லை, வார்த்தை சொல்லுவேன். நீரில் இல்லை, ஊருக்கு போவேன். கால் இல்லை, வீட்டுக்கு வருவேன்.
2: கால் இல்லை, வீட்டுக்கு வருவேன். வாய் இல்லை,
3: வாய் இல்லை, வார்த்தை சொல்லுவேன். நீரில் இல்லை, ஊருக்கு போவேன். கால் இல்லை, வீட்டுக்கு வருவேன்.
2: கால் இல்லை, வீட்டுக்கு வருவேன். அப்பா, உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா கேட்டிருக்காங்களா, கஷ்டமா கேட்டிருக்காங்களா, எப்படி தோணுது?
1: வானொலியா?
3: இல்ல இல்ல மேடம்,
1: இல்லையா?
2: நம்ம கூட எது சம்பந்தப்பட்டிருக்கோ அதை சொல்லிடணும்னு உடனே சொல்றீங்களேப்பா.
1: இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே அந்த வார்த்தை இல்லைன்னு உடனே யோசிச்சேன். சரி, ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
2: அவங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்கப்பா. ஜான்சி மேரி,
3: பழைய காலத்து முறை வந்து
1: கடிதம். கடிதமா?
2: எப்படி இருக்காங்க? சும்மா
1: இல்ல, வானொலி அல்லது கடிதம் அப்படின்னு வச்சிருந்தேன்.
2: சரி சரி,
1: தேங்க்யூ ஜான்சி, எனக்கு ஈஸியா கேட்டதுக்கு.
2: ஈஸியா கேட்டுட்டீங்க அவங்களுக்கு.
1: நன்றி நன்றி.
2: நீங்க இப்ப மார்க் கொடுத்துடலாமா உங்களுக்கு? நீங்களே வச்சுக்கோங்களா.
1: முத மார்க் எனக்காக விட்டு கொடுத்த ஜான்சிக்கு ரொம்பவே நன்றி நன்றி.
2: அடுத்த நேயர் யார் எங்க இருந்து அழைக்கிறாங்கன்னு பாத்துடலாமா?
1: பாத்துடலாம். அடுத்த நேயர் உங்களுக்காக யார் வராங்க கேட்டுலாமா?
2: பார்க்கலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: உங்களுக்கு விழுந்திருக்குது 4.
2: நீங்க தான் கேள்வி கேட்கணும் மாரி.

0: நான் எதிர்பார்க்கவே இல்லையே.
1: எதிர்பார்க்கவே இல்லையா? அது என்ன சித்ரா கூப்பிட்டு எதிர்பார்க்காம வரீங்க? நான் தான் கேள்வி கேட்பேன்னு நினைச்சீங்களா? இப்போ நீங்க கேள்வி கேட்கணுமே. சரி, உங்களுக்கு வேணா நான் வேணா ஒரு கேள்வி கேட்டுருவா?
2: ஆஹா, அவங்க தான் நாலு கேள்வி கேட்கணும். கேட்கணும்
1: சார். எப்படி என்னை மாட்டி விடுறீங்கப்பா? இப்படி
0: இது மாறவே கூடாதுன்னு இருக்காங்க பக்கத்துல மேடம்.
1: ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க.
2: ஆமா ஆமா, சொல்லுங்க
0: மேடம். நான் உங்களுக்கு ஒரு விடுகதை மாதிரி சொல்றேன்.
1: சொல்லுங்க.
0: அது நான் நிறைய சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரே பொருள் தான்.
1: நீங்க நிறைய சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா ஒரே ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி சொல்ல போறீங்க, அப்படிதானே? சொல்லுங்க.
0: அது ஒரே பொருள் தான், நீங்க ஒரே வார்த்தையா சொல்லிடலாம்.
1: சரி, நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன்பா. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரை பண்றேன். சொல்லுங்க.
0: அது அடியடி விரிச்சு
1: அடியடி
0: கோடி மூக்கு பக்க கண்ணு 16 வாசை.
1: பக்க கண்ணு 16 வாசை. வாழையா?
0: ஆமா
1: வாழையா?
0: இல்ல மேடம், இல்ல இல்ல.
1: வாழைக்கு தானே பக்க கண்ணு இருக்கும், 16 வாசல் சொல்றீங்களோ?
2: மறுபடியும் சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: அடியடி விருசு ஆலா விருசு கோடிய மூக்கு பக்க கண்ணு 16 வாசை.
1: பக்க கண்ணு 16 வாசை அப்படின்றீங்க. ஆலமரம் விழுதுகள் சொல்லலாம், இல்லைன்னா வாழை சொல்லலாம். நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: உங்களுக்கு குழு கொடுக்கேன். அங்க குளியாம நம்ம போக மாட்டோம்.
1: அங்க
0: குளிக்காம போக மாட்டோம்.
1: அங்க குளிக்காம நம்ம போக மாட்டோமா?
0: போக மாட்டோம். ஆமா.
1: ஆறா? அங்க குளிக்காம போக மாட்டோம் சொல்றீங்க. ஓ, ஒருவேளை அருவி, அருவியா இருக்கலாமா?
0: இல்ல இல்ல,
1: அதுவும் கிடையாதா?
2: சே, இது வந்து அவங்களுக்கான கேள்விதான், ஆனால என்னால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. கோவிலா?
0: சொல்லிட்டீங்க, அது வந்து கோயில், கோபுரம்.
1: கோயில் கோபுரமா? ஓ, 16 கண்ணு சொன்னீங்களே, அதான் நான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: 16 கண்ணா சுத்தி வர சாமியா இருக்கா கோபுரத்துல?
1: நீங்க அப்படி சொல்றீங்க.
0: 16 வாசை, அந்த 16 வாசை, கோடிய மூக்கு பக்க கண்ணு 16 வாசைனா அந்த வாசல் கீழே வந்து விரிசலா இருக்கும்.
1: ஓ,
0: அந்த கோபுரம் வந்து.
2: ஆனா மாறி, நீங்க சொன்ன அந்த அந்த இது வச்சுலாம் கண்டுபிடிக்கல. நீங்க ஒரு குழு கொடுத்தீங்க தெரியுமா, குளிக்காம போக மாட்டோம்.
1: காலையில எந்த சொன்ன குளிச்சிருவாங்க, எங்கேயுமே குளிக்காம போக மாட்டேன். அப்புறம் நீங்க குளிக்காம
2: மத்த பக்கம் போனாலும் கோயிலுக்கு கண்டிப்பா குளிச்சுட்டுதான் வீட்டுல விடுவாங்கல்ல, அதனால அது
0: ஒண்ணுதான்.
1: சரி, ரொம்ப நன்றிமா, நன்றி. உங்களுக்கு தான் மார்க், சும்மா திக்க வைக்கிற திணற வைக்கிற மாதிரி க்வெஸ்சன்
2: கேட்டுட்டீங்க. நன்றி,
0: நன்றி.
2: பாத்தீங்களா, நீங்க நேயர்களுக்கு எளிமையா கேட்கணும்னு நினைச்சீங்க, பாத்தீங்களா அவங்க எவ்வளவு டஃபா கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு.
1: திக்க வைக்கிற திணற வைக்கிறேங்கிற மாதிரி இருக்குது. சரி, பார்க்கலாம்.
2: இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நேர்கள் எல்லாமே கேள்விகளால எங்களை திணற அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா விளையாட வரப்போற நேயர் யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: அவர் கேள்வி கணைய தொடக்க போறாரா என்னன்னு தெரியல. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் சந்திரசேகர், நலமா இருக்கிறீங்களா?
2: வணக்கம் மேம், ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
1: ரொம்ப நலமா இருக்கிறோம் சந்திரசேகர்.
0: உங்களுக்காக தாயம் உருட்டிடலாமா?
2: உருங்க மேம், ஈஸியான கேள்வி.
1: ஈஸியான கேள்வி வந்து மூன்று விழுந்திருக்கு. அவங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க. கேக்குறீங்களா? நீங்க தயாரா இருக்கிறீங்களா?
0: மாத்தி கேப்போமா? உங்களால இருட்டுல கையெழுத்து போட முடியுமான்னு கேக்குறான். அது ஏன்?
1: இது ரொம்ப ஈஸியா தான் இருக்குது, எனக்கே புரியுதே சந்திரசேகர்.
2: இருட்டுல கையெழுத்து போட முடியுமா? ஆமா, இருட்டுல கையெழுத்து போட முடியும் அப்படின்னு
0: இருப்பாரு.
1: இருட்டுல கையெழுத்து போட முடியுமான்னு ஒரு பையன் கேக்குறான். எதனால கேட்டிருப்பான்?
2: ஒரு
1: வாய்ப்பு தான், ஒரு நேய் இருக்கு அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சந்திரசேகர்.
0: இரட்டைப்படை நண்பர்கள் இருந்திருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம். பரவாயில்ல, நீங்க அடுத்த தடவை வாங்க, உங்களுக்கு லக் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சித்ரா கூட விளையாட போற நேயர் யாருங்கன்னு கேட்டுடலாமா?
1: வரதுக்கு முன்னாடியே சொல்றீங்களா? கட்டியும் சொல்றீங்க.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஆஹா, நேயரோட எழுப்பு கிடைக்கல, பரவாயில்ல. நீங்கள் எடுத்த நேயர்களுக்கு கஷ்டமாக வச்சுருக்கீங்களா, ஈஸியாக வச்சுருக்கீங்களா கேள்வி?
1: வரட்டும்பா, அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்களா இல்லை நம்ம அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தானே.
0: ஓகே, வந்துட்டாங்க நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து
1: வணக்கம்
0: பேசு?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: கோயிலிருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
2: சங்கரன் கோயிலிருந்து
1: ஹலோ.
2: கோட்டியப்பன் சார்.
1: ஆ, தரிசனத்தில் உள்ளே இருந்தேன், அதனால உங்களுக்கு தகவல் கேட்டிருக்கோம். வெளியே வந்துட்டேன்.
0: வெளியில வந்துட்டீங்களா? சரி, ஏன்னா எனக்கு விட்டு விட்டு கேட்கறது உங்களோட.
2: ஆ, ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கும் சார். உங்களுக்கு தாயம் முட்டிடலாமா?
1: ஆ, விட்டுங்கம்மா. ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
0: ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இல்லை, உங்களுக்கு நான்கு விழுந்திருக்கு. நீங்கள் தான் எங்ககிட்ட கேள்வி கேட்கணும் கோட்டியப்பன் சார். கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க பார்ப்போம்.
2: ஆ,
1: தமிழ் மாதங்கள் 12ல் மூணு எழுத்து உள்ள மாதங்கள் சொல்லுங்க.
0: மூணு எழுத்து உள்ள மாதங்களா?
1: மாதங்கள்
0: வைகாசி, ஆவணி. வைகாசி ஆவணி அவ்வளவுதானே? சித்திரை வைகாசி ஆவணி
1: இருக்க
2: நாலு வருது. சித்திரை வராது. அவுட்.
0: சித்திரை சொல்லல நானு, ஆவணி சொன்னேன்.
2: ஆவணி,
0: வைகாசி, வைகாசி ஆவணி.
2: இன்னும் ஒண்ணு, அவன் மூணு கேட்டாங்க.
0: மூணா கேட்டீங்க நீங்க? வைகாசி ஆவணி ரெண்டுதான். வைகாசியும் ஆவணி
1: ரெண்டுதான்.
0: சித்திரை வந்து நான்கு எழுத்து இல்லையா? வைகாசி மூன்று எழுத்து, ஆவணி மூன்று எழுத்து. மூன்றே மூன்று எழுத்து தானே சொன்னீங்க? கரெக்டா சொல்லி அவங்க கையில விரல் எல்லாம் எடுத்து
2: எல்லாமே
0: பாத்துட்டு இருக்காங்க. எல்லா மாசத்தையும் சொல்லி
2: நமக்குள்ள நடக்கிறது சீக்கிரட்டா இருக்கணும். இப்படி போட்டு உடைக்க கூடாது நீங்க. ஓகே சார்.
0: சரி, மார்க் யாருக்கு? எனக்கு தானே.
2: ஆமா, கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க.
0: ரொம்ப நன்றி. நன்றி.
2: விட்டு கொடுக்க மாட்டீங்களா இந்த ஒத்த மார்க்க நீங்க? சரி, எப்படியோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க சந்தோஷத்தை கொண்டாடிற மாதிரி ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோமா?
0: கேட்கலாமே.

0: 4:51 புதிகை தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம கூட அடுத்ததா தாயம் விளையாட போற நீயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: இன்னைக்கு
3: பழைய மாதிரி
2: ஆயிடுச்சு.
3: போனா பாறையதான்
2: குடிச்சிரும்.
3: ஓ சரி,
2: தனிப்பேரும் பாறை குடிச்சிருந்தா நல்ல மழை வந்தா தான் உண்டு.
3: சரி, தாயம் முருட்டி இல்லாம
2: வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குளிக்க அலவுடும் கிடையாது.
3: ஆமா, பேப்பர்ல படிச்சோம்.
0: சரி,
3: தாயம் முருட்டி இல்லாமா
2: ஊத்துங்கம்மா, ஊத்துங்க.
3: உங்களுக்கு ஆறு விழுந்திருக்கு, நீங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். நம்ம சகோதரி ரெடியா இருக்காங்க, நீங்க கேள்வி கேட்கறது காண்டி
0: கேளுங்க.
2: ஒரு இதுதான், ஒரு புதிர் மாதிரிதான்.
0: சரி,
2: அதாவது விளையாட்டோட தொடர்புடைய ஒரு சொல்.
3: சரி,
2: கடைசி செண்டெழுத்து எடுத்து விட்டால் சமய அறையில் உள்ள ஒரு பொருள் வரும், அது என்ன?
0: மொத்தம் எத்தனை வார்த்தை,
3: மொத்தம் எத்தனை எழுத்து கேக்குறாங்க? இல்ல, அம்பலவனன் சார்,
2: ஒரு பொருள் வரும்.
3: அம்பலவனன் சார், மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கேக்குறாங்க அவங்க?
2: மொத்தம் நாலு எழுத்து.
3: நான்கு எழுத்து வார்த்தை,
2: நான்கு எழுத்து தான்.
3: அதுல ரெண்டு எழுத்தை எடுத்துட்டா,
2: கடைசி ரெண்டு எழுத்து எடுத்துடணும்.
3: சரி,
2: எடுத்துட்டா சமையல் அறையில் உள்ள ஒரு பொருள்.
3: சமையல் அறையில் உள்ள ஒரு பொருள்,
0: அது சாப்பிடுற பொருளா? எப்படி
2: சமையல் எப்படி சாப்பிடுற பொருள் தானே?
3: சமையல் அறையில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருள்,
2: பொருள்
3: நாலு எழுத்துல கடைசி ரெண்டு எழுத்து. அப்படி
2: சாப்பிட முடியாது, தயார் பண்ணி சாப்பிடணும்.
3: தயார் பண்ணி சாப்பிடலாமா?
2: ஆமா,
0: எனக்கு கொஞ்சம் யோசிக்கட்டுமா? கொடுங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொருள் வந்து வெள்ளையா இருக்கும்.
3: அந்த பொருள் வெள்ளையா இருக்கும்.
2: வெள்ளையா இருக்கும்.
3: சரி,
2: சொல்லுங்க.
3: சரி, நான்கு எழுத்து வார்த்தை, அது மொத்தத்துல எதை குறிக்கும்?
2: விளையாட்டோடு, விளையாட்டு,
3: விளையாட்டோடு
2: ஒரு சொல். கடைசி ரெண்டு எழுத்து எடுத்து விட்டால் சமையல் அறைய ஒரு பொருள் கிடைக்கும், அந்த பொருள் வெள்ளையாக இருக்கும்.
3: ஓ,
0: வெள்ளையா
3: வெள்ளையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அது காஃபி டீல எல்லாம் சேப்போமா?
2: வெள்ளையா இருக்காது காஃபி டீ.
3: காஃபி டீல சேர்க்கக்கூடிய வெள்ளையான பொருளான்னு
0: கேக்குறேன். அவங்க சீனி யோசிக்கிறாங்க.
2: பால் இல்ல,
3: பால் இல்ல அப்படின்றீங்க.
0: பால் இல்ல, சீனி இல்ல.
2: ஆமா,
0: அப்ப ரெண்டுமே எனக்கும் பதில் தெரியல, நீங்களே சொல்லிருக்கீங்க.
2: இல்ல, வாயில போட முடியாது. சொல்லிருக்கேன், மைதானமா? மைதானம்,
0: மைதானம்.
3: அப்ப நீங்க என்ன கேட்டிருக்கலாம்? விளையாட்டோட தொடர்புடைய ஒரு இடம்னு கேட்டிருக்கலாம்ல சார்.
0: அது
3: அவங்க விளையாட்டோட தொடர்புடைய ஒரு பொருள்னு கேட்டவுடனே ரொம்ப யோசிச்சுட்டாங்க.
2: ஒரு சொல்லுங்க, ஒரு சொல்
3: சொல்லு சொன்னீங்க இல்ல, அது ஒரு இடம் சொல்லிருந்தீங்கன்னா அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
0: சார், நான் வெள்ளையாருக்குன்னு அந்த பால் சீனி அந்த மாதிரி யோசிச்சிட்டேன், மைதாவை மறந்துட்டேன்
2: சொன்னேன். அது வெள்ளை பொருள் கொடுத்த காரணம் அதான், வெள்ளை சொல்லுக்கு சீனி போவேன் எனக்கு தெரியும், பால் போவேன் எனக்கு தெரியும்.
3: பாருங்க, இவ்வளவு யோசிச்சு கேள்வி கேக்குறீங்க அம்பலவாணன் சார்.
0: நன்றி.
3: அம்பலவாணன் சார், நன்றி.

0: என்னம்மா யோசிக்க வைக்காங்க, டக்குன்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு என்ன பதில் நமக்கு தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்கும்போது நேயர்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக, ஆனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்காக வரக்கூடிய நேயர் யாரும் கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? வெக்காலிப்பட்டியிலிருந்து ரேணுகா தேவி இல்லையா? உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
2: மேடம்
1: மூன்று வந்திருக்கு.
2: ஒரு
1: சின்ன திருக்குறள் சொல்றேன், அந்த திருக்குறளை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறீங்களா?
2: திருக்குறள் வேண்டாம் மேடம்.

0: மூன்று வந்திருக்கு. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனா? சரி உங்களுக்கு வேணா ஈஸியா கேட்டுறேன். என்ன ஒரு சின்ன திருக்குறள் சொல்றேன், அந்த திருக்குறளை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறீங்களா? ஆடை உடுத்தி இருக்கும் பெண் அல்ல, சரியா? அதுக்குள்ள முத்தி இருக்கும்.
1: சும்மா கலந்துக்கிட்டாங்க. இன்றைய விளையாட்டுடைய வின்னர்கள் யாரு அப்படின்னா நேயர்கள் தான். அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாச்சு. இவ்வளோ நேரம் பொதியதும்பி நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து விளையாடினோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது புதிக தும்பி. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தாவேக்கு அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட 19 மாவட்டங்களுக்கு

உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் சுசுவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இன்னிசை பாடல்களின் இனிய தொகுப்பு வானவில்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வானவில் நிகழ்ச்சியோடு. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 8:05 ஒளிபரப்பாகும் குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். 9443360794 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், ஊர் எல்லாமே சேர்த்து டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் மாலை 6 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சி குறிப்புகள் நம்ம கேட்கலாம். இன்றும் நாளையும் நமது நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இன்று மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சிமன், 7:35 நம்மை சுற்றி.

இரவு 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். குருவை போற்றும் கைவல்ய நவநீதம். இன்று இரவு 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நாம் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்க இருக்கின்றோம் என்பது குறித்து தெரிஞ்சுக்கலாம். காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். நாளை காலை 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி, 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:20 ஆனந்த பூங்காற்று, தினமும் ஒரு நல்ல பழக்கம் அதை கடைபிடிப்பது எப்படி. 10:02 மனம் விரும்புதை நேர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம். பிரதமரின் ஜன் ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி, தொடர்ந்து திரை இசை. நாளை மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, கவலையை வெல்லும் கலை என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரியின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். அதே 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள். 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 2:15 மனிதரிடாடு நிகழ்ச்சியில் மேகாலயாவின் லைட்லூம் கேன்யான். 3:02 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 ஞாபகம் வருவதே. 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி. தலைவர் 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் ஆடு மற்றும் மாடுகளில் குடற்புழு நீக்க முறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அழகிய நம்பி அவர்கள். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. 9:15 திரை இசை. நாளை 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தொல்காப்பியரின் திணை கோட்பாடு. 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

இரவு 7:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் குற்றாலம் அம்பலவாணன் அவர்கள் விரும்பிக்கிட்ட பாடல்கள் இடம்பெற இருக்கின்றது. 8:25 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குவோர் வண்ணார்பேட்டை SS குமார் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள்.

நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி, திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ்களில் இன்றும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறுகிறது என்பதை குறித்து தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான மாலை வேளையில் நாம் இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்கள் நாம் பக்தி மனம் கமல கேட்டு ரசிக்க இருக்கின்றோம்.

புத்தகத்தால் கிடைக்கும் அறிவு நல்லதுதான், ஆனால் அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது. பத்தி மாலை நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

இருக்கிறோம் 6:20 பக்தி மாலை நிகழ்ச்சியில். எளிமையாக வாழ்வதே வலிமையான வாழ்வு, இதனால நிம்மதியாக நாம் வாழலாம். எஸ்பிபி பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்போம்.

6:26 இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உடலை வளர்க்க உணவு எப்படி அவசியமோ அதே போன்று உயிரை வளர்க்க வழிபாடு அவசியம்.

0: நேர்களை தொடர்வது மாநில செய்திகள். சென்னை கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின்

0: மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக்கா அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக்கா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக்கா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேக்காவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேக்கா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் கழையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைக்காலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.

0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னல் எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:40 மீண்டும் இணைகிறோம். ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நியாயமற்ற வழியில் வரக்கூடிய பணத்தை கையால் கூட தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கிருபானந்த வாரியார் அவர்கள். ஜாலி எப்ரஹாம் பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஆறு மணி 45 நிமிடங்கள்ல பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனிய பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆடம்பரத்தையும் அலட்சியத்தையும் தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க திருமுருக கிருபானந்த வாரியர் அவர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பக்தி பாடல் நம்ம கேட்கலாம். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க.

காலை மாலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தர்மம் நம்மை கைவிடாது. நாகுரியம் ஹனிஃபா பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் கேட்கலாம்.

மாதவத்தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தை

அவர் வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் குறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலி

வாழ்வு முடிவதை அன்று இதயத்தினாலே உணர்ந்தார். தம்முடல் குளித்து கபனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார். கண்ணீர் முத்துக்கள் கண்ணத்தில் உருள கணவரை

இன்பமாக வாழ விரும்பும் போது மனதால் கூட அடுத்தவருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வருகின்றது, நம்ம கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணியை தாண்டும் போது இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. திரைசேல 2 சூப்பரான பாடல்கள் கேட்க போகிறோம். மொதல் பாட்டு நம்ம கேட்கலாமா? வேட்டையாடு விளையாட்டு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மியூசிக்கில் ஃப்ராங்கோ சோலார்சாய் சௌமியா ராவ் எல்லாரும் பாடியிருக்காங்க. பாட்டு நம்ம கேட்கலாம்.

0: நிறைவு பெற்றது திரைசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு April 23 விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர் என மொத்தம் 2000 பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த

0: பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23 வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. மே 4 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000 வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதிகளில் 21 சுற்றுகளாகவும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 சுற்றுகளாகவும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 சுற்றுகளாகவும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 மேசைகளும் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேசைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் SM சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5,872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் விழுங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் M சுமன். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக BJPயின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற BJP சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் BJP அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் BJP வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் BJP 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர

விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000க்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம்

பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நம்மை சுற்றியில தகவல்கள் நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்து தங்களுடைய சந்தேகங்களை உயர்கல்வி வழிகாட்டி மையத்தை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் அசுகுமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 100% உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யும் விதமாக மாணவர்களுக்கு வழிகாட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உயர்கல்வி வழிகாட்டி மையம் செயல்பட்டு வருது. இன்று மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ள சூழ்நிலையில் மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை உயர்கல்வி வழிகாட்டி மையத்திற்கு 9500324417 மற்றும் 9500524417 இந்த 2 தொலைபேசி எண்கள் வழியாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேலும் நேரிலும் தொடர்பு கொண்டும் வழிகாட்டு

சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உயர்கல்வி சார்ந்த மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பல்வேறு துறை வல்லுநர்கள் வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றாங்க. மேலும் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம், திருநெல்வேலி அரசினர் பொறியியல் கல்லூரியின் நிர்வாக கட்டிடத்தில் உள்ள கணிப்பான் ஆய்வகம் CFC 48 மற்றும் ராணி அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம் ஆகிய

சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரை பயன்படுத்தக்கூடிய முறையாக விவசாயிகள் அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் பயிருக்கு நீர் பாய்ச்சணும். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் விவசாயிகள் வயல்வெளிக்கு செல்வதை தவிர்க்கணும். மண்ணில் ஈரப்பதம் உள்ள போது மட்டும்தான் உரம் மற்றும் பூச்சி மருந்தும் தெளிக்கணும். மேலும் விவசாயிகள் தங்கள் சாகுபடி செய்யும் பயிருக்கு ஏற்ப சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பாசன நீர் வீணாவதையும் தடுக்க முடியும். பயிரின் தேவைக்கேற்ப நீர் பாசனம் செஞ்சால் மகசூல் அதிகரிக்கும். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாப்பதற்கு மூடாக்கு இட வேண்டும். அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் பாசன நீர் ஆவியாக வீணாவதை தடுக்கும் வகையில் மண்ணின் மேற்பரப்பில் காய்ந்த இலைத்தலைகள், தென்னை நாற்கழிவு, மரத்தூள் அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்கு இடலாம். இது மண்ணை குளிர்ச்சியாக வைத்து நீர் ஆவியாதலை தடுத்து மண் அரிப்பையும் வந்து தடுக்கும். செடிக்கு பக்கத்தில் 2 அல்லது 3 அங்குல உயரத்திற்கு தண்டு பகுதியில் சிறிது இடைவெளி வந்து விடணும். பச்சை மற்றும் வெள்ளை நிற நிழல் வலைகள் அமைப்பதன் மூலமாக சுற்றுப்புற அதிக வெப்ப அழுத்தத்தை குறித்து பயிர்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற சீரான சூழலையும் வந்து உருவாக்கலாம். இது நாற்றங்கள், காய்கறி சாகுபடி மற்றும் மரத்தடி மாடி தோட்டங்களுக்கும் சிறந்தது. இதனால் பயிர்களின் நீர்த்தேவை குறைவதோடு பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிருந்தும் இது பாதுகாக்குது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு குற்றாலம் அம்பலவாணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நாம் கேட்க போகிறோம். நம் பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் விரும்பி ரசித்து கேட்பேன். அதிலும் பழைய பாடல்களின் தொகுப்பாக ஒலிபரப்பாகும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். பொதுவாக நம்ம பேசும்போது அந்த குழந்தை பாருங்கள் கொள்ளை அழகு அப்படின்னும், அந்த ஓவியத்தை பாருங்கள் ரொம்ப அழகு அப்படின்னும், அந்த இயற்கை காட்சிகளை பாருங்கள் அழகாக பிரமாதமாக அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எனவே அந்த அழகு என்ற அழகான சொல்லை கொண்டு ஆரம்பிக்கும் அழகான பழைய பாடல்களை எழுதி அனுப்புகிறேன். அவற்றை ஒலிபரப்பி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை அழகுபடுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அழகு அழகு அப்படின்னு தொடங்கக்கூடிய அழகான பாடல்கள் தான் அவருக்காக வரப்போகுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பேசும் தெய்வம் படத்திலிருந்து நாம் கேட்கலாமா?

0: இப்ப எதுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு?
1: அதுவா மருதாணி, தொடர்ந்து எங்க நிலத்துல விளைச்சல் கம்மியாக்கிட்டே வருது. நம்ம நிலம் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதால தண்ணியும் உப்பு தண்ணியாகிட்டே வருது. பெரும்பாலும் தண்ணிய நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தவே முடியல. அதான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இறால் பண்ணையே அமைக்கலாம்னு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன்.
0: ஓஹோ, இதுதான் விஷயமா? ஆமா, இதுக்கு நிறைய காசு தேவைப்படுமே. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற முத்தழகு?
1: மருதாணி, இப்பெல்லாம் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அரசோட பல மானிய திட்டங்கள் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் தைரியமா இன்னைக்கு பல பேரு இது போல வேலைகளை ஆரம்பிச்சுட்டு வராங்க. அதனால நாங்களும் இந்த வேலைய சிறப்பா தொடங்குவோம்னு நம்பிக்கை இருக்கு. நீ சொல்றது சரிதான் உள்ள, ஆனா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுதானே இந்த முடிவை எடுத்தீங்க. பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போயி அங்க இறால் வளர்ப்பு செய்யற ஒருத்தர் சந்திச்சு கேட்டோம்.

அடுத்த பாடல் படகோட்டி படத்திலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தாமரை பெண்ணாக இளமை மயக்கம் இருக்கும், இருக்கும் வரைக்கும் பிறக்கும் பிறக்கும் சுகமோ. சுசிலாவின் குரலில், வாலியின் வரிகளில் அழகான பாடல்னு சொல்லியிருக்காங்க.

7:39 ஆகுது. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் குற்றாலம் அம்பலவாணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததான் அன்னமிட்டகை திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறுபெயர் கண்ணா, தமிழுக்கு மறுபெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா அப்படின்னு டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய அழகான பாடல். இந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும் போது வரும் இசை நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாம் பாடல் நாம இதோ.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் இன்னைக்கு நாம குற்றாலம் அம்பலவாணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததா நெஞ்ச மறப்பதில்லை படத்திலிருந்து பாடல். அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, நெஞ்சில் ஆசைக்கும் உறவுக்கும் பேதமில்லை, இரவுக்கும் பகலிடம் கோபமில்லை, இந்த ஏழையின் காதலில் பாபமில்லை. அழகான இந்த பாடல் வந்து ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து. அழகேவா அருகேவா அலையேவா தலையேவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுசீலாமா அவர்களின் இனிய குரலில் அழகான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பிரத்யேகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். 7:54 நிமிடங்கள் ஆகும்போது இன்றைக்கி நாம் குற்றாலம் அம்பலவாணன் அவர்களுடைய தொகுப்பு விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததான் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன்தான் அழகு. வைரமுத்து வரிகளில் எஸ்பிபி அண்ட் சித்ராமா பாடியிருப்பாங்க. அழகான பாடல், இந்த பாடலை ஒளிபரப்புங்கன்னு கேட்டிருக்காங்க.

0: நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்து கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமார மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன

0: தைபேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக் கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில்
2: ஊரும் உறவும் நேர்லே இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் வண்ணார்பேட்டை SS குமார் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். தொடக்கமாக பக்தி பாடல்.

0: ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை வண்ணார்பேட்டை எஸ் எஸ் குமார் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: நேர்களை தொடர்ந்து நாம் பாடல்கள் கேட்கலாம். அருண்மொழி தேவி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களை இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 இணைந்திருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6ல். திரை இசையில் இனிமையான பாடல்கள் கேட்க போகிறோம். மொதல் பாட்டு எந்த படத்துல இருந்து அப்படின்னா, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து. கே ஜே சுதாஸ் பாடியிருக்காங்க, பாடல் நம்ம கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைஞ்சிருக்கிறோம். திரையசையில் இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, பாஸ்கர், கோவை பாலு இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. பாடல் இதை நம்ம கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரல். குருவை போற்றும் கைவல்யனவனீதம். யார் குரு? வழி தெரியாம போய்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அவருக்கு பல பாதைகள் கண்ணில் தென்படுகின்றது. எந்த பாதையை தேர்ந்தெடுப்பதுன்னு ஒரே குழப்பம். அப்போ ஒருவர் சரியான பாதையை, சரியான வழிகாட்டுதலை காட்டுகிறார். அவர் தாங்க குரு. கைவல்ய நவநீதம் ஒரு ஞான நூல். சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், அதாவது கேட்டல், அதனை சிந்தித்தல், அதன் மூலம் தெளிதல், இந்த நிலைகள் மூலமாக மனிதன் அடுத்த நிலையான தன்னுள் இருக்கும் அறிவொழிவாகிய இறைவனை வந்து எவ்வாறு காண முடியும் அப்படிங்கிறத இந்த நூல் ரொம்ப அழகாக அதனுடைய செய்யுட்பாக்கள் மூலமாக சொல்லுது. நம் தமிழ் மொழியில் ஆயிரக்கணக்கான நூல்கள் தோன்றியிருக்கு, பல ஞான நூல்களும் இருக்குது. இந்த கைவல்ய நவநீதம் அதில் சிறப்பான இடத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாண்டவராய சுவாமிகள் இந்த கைவல்ய நவநீதம் நூலை வந்து ஏற்றியிருக்காங்க. இந்த நூலில் தன்னுடைய குருவாகிய நன்னிலம் நாராயண தேசிக சுவாமிகள் அவர்கள் பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்கலாம், இணைந்திருங்கள்.

இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தாண்டவராய சுவாமிகள் எழுதிய இந்த கைவல்ய நவநீதம் நூல் வந்து பாயிரம், அதாச்சும் துவக்க பாடல்கள், தத்துவ விளக்க படலம், சந்தேகம் தெளிதல் படலம் அப்படின்னு மூன்று பிரிவாக இருக்குது. பாயிரத்தில் கடவுள் வாழ்த்து எப்போதுமே நம்ம தமிழ் நூல்களில் ஆரம்பிக்கும் இல்லையா, அதே போல் கடவுள் வாழ்த்தோடு கூடவே இதில் வந்து தன்னுடைய குருவையே இறைவனாக துதித்து பாற்றி அப்படி பாடியிருப்பார் அந்த தாண்டவராய சுவாமிகள் அவர்கள். தத்துவ விளக்கப்படலத்தில் என்னென்ன தத்துவங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் நன்னிலையை அடைவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். தத்துவ விளக்கத்தை கடந்த பிறகு அந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் இவ்வளோ நாள் நீ தத்துவம் கேட்ட இல்லையாப்பா, அடுத்தது உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சொல்லு, அதை நான் தெளிவித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி மூன்று படலங்களாக வரும். நம்ம சொன்ன மாதிரி குருவை தனது பாயிர பாடல்களிலேயே ரொம்ப அழகாக போற்றியிருக்கிறாரு தாண்டவராய சுவாமிகள். பொன் நிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில் அந்தரத்தில் சீவ சாட்சி மாத்திரமாக நிற்கக்கூடிய என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவக்கூடிய ஏக நாயகன் பதங்கள் போற்றி அப்படின்னு இந்த பொன் மண் பெண் ஆசையெல்லாம் விடுத்து தன்னுடைய இதயாம்பரத்தில் சாட்சியாக இருந்து சிறந்த ஊராகிய நன்னிலத்தில் வாழக்கூடிய ஏக நாயகனின் பாதங்களை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய குருநாதருடைய ஊர் அந்த ஊர் தான், நன்னிலம் தான். அதனால் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய என்னுடைய அந்த இறைவன் போன்ற என்னுடைய குருவை நான் போற்றுகிறேன் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

9:44 இணைஞ்சிருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த செயல்களை செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய கடவுளர்களாகவும் தினமும் தோன்றும் ஆதவனாக உள்ள என்னுடைய குருவை பணிகின்றேன் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறாரு. குரு மீதான தனது பணிவான வணக்கத்தையும் அன்பையும் கூட வெளிப்படுத்துகிறாரு அந்த சீடர். தன்னுடைய தொடர்ந்த பாடல்களில் ஞான விஷயங்களை, தனது குருவிடம் கற்ற பாடங்களை தனது குருவை வணங்கி வந்து சொல்ல தொடங்குகிறாரு. இது நிலையானது, இவை நிலையற்றவை அப்படின்னு நிச்சயத்து அறிகின்ற அந்த பகுத்தறியக்கூடிய அறிவு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இந்த உலகில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வரக்கூடிய சுகங்கள்லையும் மறு உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகுதியான ஒரு நன்மைக்கு நாம் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த சுகங்கள்லையும் கூட ஆசையற்று பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலையும் சொல்கிறாரு. இன்னும் 6 பண்புகள் இருக்கணும்னு சொல்கிறாரு. சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், சிரத்தை, இந்த மாதிரியான ஒரு 6 சிறந்த பண்புகளையும் வந்து ஒரு வெற்றியாளனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.

அடுத்ததான் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம். வேதாந்த நூல்களை படிப்பதற்கான தகுதிகளில் இந்த விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த வேட்கை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம பாடலுக்கு முன்பு பார்த்த அந்த பல ஆறு விதமான முக்கிய பண்புகளின் தொகுதியும் நாம் பின்பற்ற வேண்டும். எவற்றிலும் ஒரு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசையிலும் ஒரு பற்று வைக்காது, எதிர்வரும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசைக்காக நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த விஷயத்தையும் கைவிட்டுவிட்டு விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பம் இருக்கும்போது வேதாந்த நூல்களை படிப்பதற்கான தகுதிகள் இவைதான் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லுவாங்க.

இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். குருவை போற்றும் கைவல்ய நவநீதம் அப்படின்னுட்டு சோகத்தில் பாயிரத்தில் தன்னுடைய குருவை போற்றினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சீடர். அடுத்து தத்துவ விளக்கப்படலத்திலையும் கூட தொடர்றாரு. அதாச்சும் ஐயனே எனதுள்ளே அனந்த சன்மங்கள் இருந்து ஆண்டம் ஐயனே உபதேசிக்க வெளிவந்த குருவை போற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடல்லேருந்து ஒரு விஷயம் நமக்கு புலனாகும், தெரிய வரும். பொதுவாக பார்த்தா உடலாக தன் முன் இருந்து தனக்கு உபதேசித்த குருவை போற்றார் அப்படின்னு தோன்றும். ஆனால் இந்த பாடலுக்கு அப்புறமா உண்மையில் குரு என்பவர் உடல் அளவில் தனக்கு எதிரில் இருப்பவர் மட்டுமல்ல, குரு என்பவர் தனக்குள் ஆன்மாகவாகவும் உள்ளவர் அப்படின்னு சொல்லி தாண்டவராய சுவாமிகள் வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி நாம் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஒரு ஞான நூல், தமிழில் எத்தனையோ விதவிதமான நூல்கள் வந்து இருக்குது, அதில் இன்றைக்கி நாம் தேர்ந்தெடுத்து ஒரு ஞான நூல் பற்றி பார்த்தோம். அதனுடைய பெயர் வந்து கைவல்ய நவநீதம். அதில் அந்த குருவை போற்றக்கூடிய அந்த சீடரின் அந்த சிறப்பான விஷயம் ஒன்றை நாம் இன்றைக்கி பேசினோம். குருவை இனிசை பாடல்களும் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாடல் திருவிளையாடல் படத்திலிருந்து நாம் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடியிருக்காங்க, பாட்டிதான்.

நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேரம் இரவு 10 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். தாலாட்டும் தென்றல் இன்னிசை பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இன்றைய தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடல் நாம கேட்போமா? தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றது, பாடல் நாம கேட்கலாம்.

நேரமிரவு 10:16 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை 102.6. அடுத்த பாடல் நாம கேட்போமா, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க இசைஞானியோட சுப்ரானோ மியூசிக்ல.

0: ஐயே.
1: இணைந்திருக்கிறோம் தாலாட்டும் திறனல் நிகழ்ச்சியோட 10:25 இனிமையான பாடல்கள்லாம் கேட்டுட்டே அப்படியே. அடுத்ததா மாவீரன் படத்திலிருந்து பாட்டு ஒன்று கேட்போமா? சித்ராம்மா பாடியிருக்காங்க பாடல் இதோ.

நேரம் 10:35 இணைந்திருக்கின்றோம் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு. பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

தாலாட்டும் திறன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவு பாடல் நம்ம கேட்போமா. தர்மதுரை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க பாடல் இதோ.

நிறைவு பெற்றது தாலாட்டும் தென்றல். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை. காலை 7:10-7:25 வணக்கம் பரணி. காலை 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. தினமும் ஒரு நல்ல பழக்கம், அதை கடைபிடிப்பது எப்படி என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பிரதமரின் ஜன்ஜதி ஆதிவாசி நியாயமகா அபியான். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி. தொடர்ந்து திரையிசை.

மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 ஸ்நேகிதியே. கவலையை வெல்லும் கலை என்ற தலைப்பில் தொழில்கள் பேசலாம். மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரியின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். ஒன்று 10 நலம் தானா நிகழ்ச்சியில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள். 1:55 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்னா நாராயணன் அவர்கள்.

நாளை பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மேகாலயாவின் லைட்லூம் கேன்யான், 3:02 குக்கு நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி.

நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி. விஜயகுமார், 7:25

0: Assistance Program, World Health Organization, and other international health authorities. Somnath Amrit Parv will be celebrated to mark the 75th anniversary of the reconstruction of Somnath Temple. The Prime Minister, Narendra Modi, will participate in the Somnath Amrit Parv on the 11th of this month at Prabhas Patan in Somnath. Speaking to media, Gujarat State Cabinet Minister Jitubhai Vaghani said that various events will be organized at Somnath as part of the Somnath Amrit Parv, showcasing India's rich cultural and heritage traditions. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz இன்றைய ஒலிபரப்பு நிறைவுபெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.
2: இனிய சுகமான பழைய திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு ரசிப்போமா?

0: ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான்மை காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வாய்.

0: இதை மறுப்பவர் யாரும் இல்லை.
1: ஒலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் ஆளுக்கொரு வீடு, போலீஸ்காரன் மகள், குறவஞ்சே, பார்த்தால் பசிதீரும், சர்வர் சுந்தரம், புதிய பறவை, காதலிக்க நேரமில்லை, திலகம், சித்ராங்கி, பச்சை விளக்கு, கருப்பு பணம், பொன்னி திருநாள், கர்ணன், பார்த்திபன் கனவு, சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், आकाशवाणी समाचार के साथ मैं शक्ति सिंह। पश्चिम बंगाल में भारतीय जनता पार्टी के पहले मुख्यमंत्री

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலி எஃப்எம் கோல்டில் இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் அவதாரம், காதல் தேசம் ஆகிய படங்களில் இருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலிப்பது அவதாரம் படப்பாடல்கள்.

தன்னா தானண்ணா தன்னண்ணா தானண்ணா. அண்ணே என்னண்ணே அக்கா முன்னாடியெல்லாம் பாட சொல்கிறீங்க அண்ணே?

0: அரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆச. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
1: பொன்னம்மா பொன்னம்மா?
2: என்ன குப்புசாமி நை நைன்னுட்டு?
1: என்ன பொன்னம்மா, நீயாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லக்கூடாதா?
2: எதில் சேர்க்க சொல்ல?
0: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் கமண்டு பண்ணம்மா. நம்ம வாத்தி யாரு என்ன சொல்லுவாரோ?
2: கூத்துலையா?
0: இந்த

போனோமா, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, நீயே என்னை பற்றி வாஜர்கிட்ட சொல்லணா, வேற யார் சொல்லுவாங்க? ஆ, நீ இப்ப அப்படிதான் பேசுவ? அப்ப நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறா?

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆஷிஷ் பி இப்ராஹிம். சீனியர் பிஜேபி லீடர் சுவேந்து அதிகாரி வில் பி த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். பிஜேபி லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி இன் த ஸ்டேட் எலெக்டட் ஹெம் த லீடர் இன் அ மீட்டிங் ஹெல்ட் இன் கொல்கத்தா யஸ்டர்டே, பேவிங் த வே ஃபார் ஹெம் டு பிகம் த ஃபர்ஸ்ட் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். Addressing the media, Union Home Minister Amit Shah said Mr. Adhikari's name was proposed at the meeting and since no other nomination was received, his name was finalized.
1: The election process was completed just a few days.

தெய்யம் தத்த தெய்யம் தா தா தை தை தா டி தை தை தா தா தை தை தா டி தை தை தா தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தா தித்தக நக ஜம் தரி கிருதக தித்தக நக ஜம் தரி கிருதக தக தித்தக நக ஜம் தரி கிருதக தித்தக நக ஜம் தரி கிருதக தக

தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி தகி

குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்தக்கஜன் குத்த

தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தக

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை. குங்குமம், பார்மகளை பார் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரிலே 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் கவரிமான் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் நான் வாழ

பார்ப்பேன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் கவரிமான் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் இளையராஜா குரலில்.

la la la la la la la la la la la la la la la. அடுத்து எஸ் வரலட்சுமி பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:27 20 நொடி. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இவர்கள் இணைந்தும் தனித்தனியாகவும் பாடியுள்ள 6 பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

Want to play with me? No, no, no. Hey, don't kill me.

நேரம் 4:52 35:35. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் வாழ வைப்பேன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மாதவ மாதவ சரே மாத மாதவ பததம பததம மம பபம பததம மம பபம ரே மம ரே மம பபம பததம ரே மம ரே மம பபம ததம ததம பபம மம க க க ரே ரே மம பததம ஜாகோ ஜாகோ ஜாகோ ஜாகோ ஜாகோ ஜாகோ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 5:10:55. 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

நேரம் 5:21:45. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நல்ல தம்பி படத்திற்காக M.L. வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:30, 40 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது அத்திப்பூக்கள் படத்திற்காக டி கே கலா, பி எஸ் சசிரேகா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.